0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அறுபதாவது சங்கீதம், அதனுடைய நான்காவது வசனம். சங்கீதம் 60:4.
2: சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு,
1: உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு
2: கொடியை கொடுத்தி,
1: ஒரு கொடியை கொடுத்தீர். ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம்.
2: சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு,
1: ஏற்றும்படியாக, உயர்த்தும்படியாக, கொண்டாடும்படியாக, களி கூறும்படியாக ஒரு கொடியை கொடுத்தேன். கர்த்தர் கொடுத்த கொடிதான் ஏசாயா 11:1, 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது.
2: ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர்,
1: ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி
2: அவன் வேர்களில் இருந்து,
1: அவன் வேர்களில் இருந்து
2: ஒரு கிளை எழும்பி,
1: ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. ஏன் இந்த துளிர் தோன்றுகிறது என்றால், இது ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டது. ஆமென். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது குறித்த காலத்தில் நிறைவேற்றப்படும். எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லணும். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது குறித்த காலத்தில் நிறைவேறும். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது. ஆண்டவருடைய விசேஷம் இந்த பைபிள் நீங்க படிக்கும் போது, ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டு அது நிறைவேறும் காலம் வர்றது வரைக்கும் அவர் அதை சொல்லிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவது தீர்க்க தரிசனம் உரைத்தவர் யார் அப்படி தெரியுமா? தேவன் தான். உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன் என்றார். அவர் தொடங்கி வச்சாரு. அடுத்து வரவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு சொல்றாரு, நோவா சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, ஈசாக்கு சொல்றாரு, யாக்கோபு சொல்லுகிறாரு, பிலையாமே சொல்லிட்டான். ஆமே. தொடங்கி வைக்கிறது யாரு? அவர் தான். கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்க யார் மூலமாவது அவருடைய வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், புரிந்து கொள்ளுங்கள், ஆரம்பித்தது இங்கிருந்து அல்ல, ஆரம்பித்தது அங்கிருந்து. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது, முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது, எனக்காக உரைக்கப்பட்டது குறித்த காலத்தில் நிறைவேறும். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்துன்னா, அதை நீ வெட்டி போட்டாலும், அதை நீ பிடுங்கி போட்டாலும், தேவன் திட்டம் பண்ணினது உண்மையானால் அதன் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து. ஹல்லேலூயா. 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
2: அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும்,
1: ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும்
2: ஈசாயின் வேருக்காக,
1: ஈசாயின் வேருக்காக
2: ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள்,
1: ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள்.
2: அவருடைய தாபரஸ்தலம்,
1: அவருடைய தாபரஸ்தலம்
2: மகிமையாயிருக்கும்,
1: மகிமையாயிருக்கும். 12வது வசனம், ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி
2: இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து,
1: துரத்துண்டவர்களை சேர்த்து
2: யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார்.
1: கோத்திரங்களுக்கு ஒரு கொடியை ஏற்றி என்று சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் ஈசாயின் அடிமரத்தில் இருந்தல்லவா இந்த வேர் துளிர் விட்டது, இந்த வேர் துளிர் விட்டது. நல்ல தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் நீங்க கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாக உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஏன் ஜாதிகளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அது புரிய வேண்டுமானால் ஏசாயா 49:6 இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்னொரு தீர்க்க தரிசன வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனா இருப்பது
2: அற்பகாரியமாயிருக்கிறது,
1: காரியமா இருக்கிறது. நல்ல கேளுங்க. பிதா குமாரனை பார்த்து சொல்றாரு, இந்த ஒரு சின்ன கூட்டத்தை ரட்சிக்கிறதுக்கு என் பிள்ளைனா ஒரு சின்ன கூட்டத்தை மட்டும் போய் கூட்டிட்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. நீ கோத்திரங்களுக்கு கோத்திரம் இந்த 12 கோத்திரத்துக்காக மட்டும் உம்மை கொடியாய் வைப்பது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆமென். ஏங்க சில ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய ஆபீசர் வராங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயா இதுக்கெல்லாம் நீங்க போய் வரலாமா, இதுக்கெல்லாம் நீங்க போய் வரலாம். இயேசு பிதாவுக்கு கீழானவர் அல்ல, தூதர்களில் ஒருவரும் அல்ல. அப்படின்னா ஓகே, அவர் பிதா எப்படியோ அதுல 0.01% கூட குறையாதவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாழது கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும். இயேசு உயர்த்தும் போது இங்க யாரும் மௌனமா இருக்க கூடாது, மௌனமாவும் இருக்கக்கூடாது, மௌனத்தில் இறங்கக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுனால அப்படி பட்டி பிடிக்கணும். ஆமென். சொல்லுகிற செய்தியை கேளுங்கள், உங்களுக்கு தெரியும் ஏன் அவர்னா அப்படி இருக்கணும்னு. ஆமென். அப்போ ஒரு சின்ன கூட்டத்துக்காக இந்த காணாமல் போன இஸ்ரவேலருக்காக மட்டும் அது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பெரிய போட்டை வச்சுட்டு ரெண்டு மீனை பிடிச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும், கரெக்ட் தானே? பெரிய வலை, வலையை தூக்கி போட்டது 15 பேர் தூக்கி போட்டுட்டு உள்ள மாட்டினது. ஏதாவது ஒரு மீன் சொல்லுங்க. நெத்தலி வேற, கரெக்ட் தான். எப்படி இருக்கும்? அப்படிதான். இந்த கோத்திரங்களை எழுப்ப இவங்களை எனக்கு இது இல்ல மகனே, இல்ல மகனே, நீர் எனக்கு தாசனா இருப்பது இந்த கோத்திரங்களை எழுப்ப மட்டும் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படிக்கு உம்மை சாதிகளுக்கு. அந்த கடைசியில இருந்த ஆளுதான் யாரு தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த ஒரு சின்ன, அதனாலதான் அவர் அவ்வளவு வெறுமையாக்கி வந்ததுக்கு அவருக்கு கொடுத்த ரிவார்டு, அவருக்கு கொடுத்த ரிவார்டு என்ன ரிவார்டு தெரியுமா? இந்த பூமியின் கடைசி, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து நான் உன்னை எடுத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென். இந்த ஒன்று பள்ளத்தில் விழுந்துட்டு பாருங்க, இப்ப வயநாடு, வயநாடு எவ்வளோ ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கிறது, மீட்பு குழு எல்லாம் பொய்யாச்சு. ஆனா இன்னும் நேத்து வர செய்தி இன்னைக்கு எப்படின்னு தெரியல, அந்த மெயின் ஏரியாவுக்குள்ள இன்னும் என்ன செய்ய முடியல, அவங்களால போக முடியல, ரீச் பண்ண முடியல. எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு லிமிட் இருக்கு, முடியலன்னு வந்தா வேற வழி இல்லை. இப்ப பாருங்க, நாங்க வந்து ஒரு சாங் ஷூட் பண்ணோம், என்ன பட்டது எழுந்தருளும் சாங் வந்து ஒரு பீச் சைட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ட்ரோன் கேமரா, அது வந்து ஒரு தம்பி அப்படியே ஆப்ரேட் பண்ணிட்டு அது வந்து அப்படியே போகுது, சுத்தி சுத்தி எடுத்துட்டு நேர பீச்சுக்கு மேல போய் நின்று எங்களை பார்த்து பாய் சொல்லிட்டு உள்ள போயிட்டு, அத அப்படிதான் நின்னுட்டு புஷ்குன்னு உள்ள போயிட்டு, உள்ள போயிட்டு அந்த தம்பி ஓடுறான், உள்ள குதிக்கிறான் எல்லாம். அதாவது மேக்சிமம் நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம், முடியல முடியல, எடுக்க முடியல. நாங்க அங்கேயே நின்றிருந்தா இன்னைக்கு நாங்க அடுத்து 2 மணிக்கு ட்ரை பண்ணி பார்த்த முடியல, அப்புறமா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்க, ரீச் பண்ணி முடியலன்னா நம்ம வந்து முயற்சியை விட்டுட்டு திரும்புவோம். பூமியின் கடைசி, இந்த குழியில இந்த பள்ளத்தாக்கில் எல்லாம் சிலர் விழுவாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்கல்ல, முடியலை, மேக்சிமம் ட்ரை பண்ணி எத்தலைன்னு வந்ததும் அவங்க அந்த முயற்சியை விடுவாங்க, அது லாஸ்ட் தான், இழப்பு தான், சகிச்சுட்டு திரும்புவாங்க. இயேசு அப்படி விடல, விடல. அவர் விட்டிருந்தா அவர் கையில் ஆணி ஏறி இருக்காது, அவர் விட்டிருந்தா அவர் தலையில முள்ளு ஏறி இருக்காது, அவர் விட்டிருந்தா அவர் கால் ஆணி ஏறி இருக்காது. தான் இழந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எனக்கு வேண்டும் என்று சொல்லி பூமியின் கடைசியில இருந்து அழைத்து வரப்பட்டவன், அழைத்து வரப்பட்டவன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைய தட்டி ஹல்லேலூயா. இயேசு இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல பூமியின் கடைசி பரியந்தமும் அவரே ரட்சிப்பு, அவரே ரட்சிப்பு. சேற்றில் நின்றேன்.

0: பாத்திரத்துக்கு என்றால் அந்த சுவிசேஷம் எருசலேம் எல்லையை தாண்டி இருக்காது. இயேசுவை பிதாவாகிய தேவன் தம்முடைய தாசனாய் வைத்திருப்பதே இந்த வார்த்தையை இப்படி மெடிடேட் பண்ண வச்சா, இயேசுவை பிதா பிள்ளையா வச்சிருக்கிறதே என்ன ரசிக்க, அப்படிதான் இருக்கு. நீ இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை மட்டும் எழுப்புறது எனக்கு அற்ப காரியமா இருக்கு, என் பிள்ளைனா அந்த அச்சத்துல இருக்கிற அவனை தூக்கிட்டு வா, அவளை தூக்கிட்டு வா. அதனாலதான் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடுகளை அவர் மந்தையில விட்டுட்டு காணாமல் போன அந்த ஆட்டை அப்படி தேடி தேடி போறா, தேடி தேடி போறா, தேடி போய் கண்டதும் அதை தூக்கி தோல்ல போட்டு பிதா கிட்ட கொண்டு வரா. ஐயோ, எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் தேவன் கொடுத்த கொடி. ஹாலலூயா. என்னாகமம் 2 அதனுடைய 2 இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கும் போது எப்படி இறங்க வேண்டுமாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் தங்கள் கூடாரம் கொடியண்டையிலே, தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. ஆசரிப்பு கூடாரம் நமக்கு தெரியும், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கப்பட்டு அதற்கு மேல கிருபாசனம், அங்கேதான் தேவன் வந்து இறங்குகிறார். பிரதான ஆசாரியன் சகல ஆயத்தத்தோடும் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அங்கே கர்த்தரை சந்திக்கிறார்கள், பேசுகிற இடம் இந்த பிரசன்ன, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 கோத்திரத்தார் பாளையம் இறங்கணும், கூடாரத்தை போடணும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கொடியை அங்க வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த 12 கொடிக்கு வித்தியாசம் இருக்கிறது, ஒரே கலரா இருந்திருக்காது, ஒரே அடையாளம் இருந்திருக்காது. இந்த கொடியை பார்த்தா தெரியுது, ரூபனுடைய கொடி, இது சிமியோனுடைய கொடி, இது லேவியுடைய கொடி. அந்தந்த கோத்திரத்தார் அந்தந்த கொடியில போயிருப்பாங்க. இது ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னதுனால நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம டச் பண்ணிட்டு செய்து கொள் போக விரும்புகிறேன். இப்ப 12 கோத்திரத்தாரும் அவங்கவுங்க கொடிக்கீழ போயாச்சு. இப்ப நம்ம போறோம், நம்ம எங்கிருந்து எடுத்துட்டு வந்தவங்க தெரியுமா, பூமியின் கடையாந்திரத்துல இருந்து. இங்க கொண்டு வந்து எந்த கொடி கீழே விட முடியும், உன் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்பாங்க. ரூபன் கோத்திரத்தாருடைய பேக்ரவுண்ட் என்ன சொல்லு, ரூபன், அப்புறம் யாக்கோபு, அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் ஆபிரகாம். அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்கு. சிமியோன் கோத்திரத்தார், உன் மேல யார் உண்டு, சிமியோன். அந்தந்த கோத்திரத்தின் அந்தந்த கோத்திரம் அந்தந்த கோத்திரத்தின் முற்பிதாக்கள் பெயரால் அறியப்பட்டது. லேவி கோத்திரம், யூதா கோத்திரம். இப்போ ஒரு கூட்டம் இருக்கு பூமியின் கடையாந்திரத்திலிருந்து, ரிஸ்க் எடுத்து மீட்ட கூட்டம். ஆமென். பக்கத்தில் இருக்கிறத ஈஸியா எடுக்கலாம், இது கையை நீட்டினார் ஆணி அடிச்சுட்டாங்க, ரிஸ்க் எடுத்து மீட்ட கூட்டம். இந்த கூட்டத்துக்கு என்று கர்த்தர் ஒரு கொடியை வைத்திருக்கிறார், அந்த கொடிக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் உன்னத பாட்டு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாரம்பரியம் என்னன்னு கேட்டா, ஒரே வேர்டு தான், ஒரே நாமம் தான், ஜீசஸ். ஹல்லேலூயா. நாங்க யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, நாங்கள எத்தனை தலைமுறை தெரியுமா, உங்க தலை தான் நல்லா தெரியுது. ரூபன் கோத்திரத்தார்ட்ட கேளுங்க, சொல்லுப்பா ரூபன், அப்புறம் யாக்கோபு, அப்புறம் போவாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தார கேளுங்க, ஒவ்வொரு கோத்திரத்தார் சொல்வதற்கு பெரிய பட்டியலை வச்சிருப்பாங்க. நாளாகம புஸ்தகத்துல உங்க எத்தனை பேருடைய பெயர் இருக்கிறது, இருக்கிற பெயரும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. நம் உன் பேக்ரவுண்ட் என்ன, உன் பாரம்பரியம் என்ன, நீ எவ்விடத்தான், எங்கிருந்து வந்தவன், இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உண்டு, ஜீசஸ், ஜீசஸ். வலது கையை உயர்த்தி சத்தமா, ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சொன்ன உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்னு, ஒரு கொடியை வச்சிட்டாரு, அந்த ரூபன் கோத்திரத்து கொடி மேல ரூபன் அப்படின்னு எழுதப்பட்டது, சிமியோன் கோத்திரத்து கொடி மேல சிமியோன் அப்படின்னு எழுதப்பட்டது, யூதா கோத்திரத்து கொடி மேல யூதான் எழுதப்பட்டது. ஆனா நம்ம மேல வீசப்பட்ட கொடி மேல லவ் லவ் லவ் லவ் ஆமென். His banner over me is love. ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, He appointed love for me. எனக்கென்று அவர் எதை அப்பாயின் பண்ணி வச்சார் தெரியுமா? எனக்கென்று நியமித்து வைத்ததுதான் அன்பு. எனக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்தது அதான் என் மேல் பறந்த அவருடைய கொடி. மற்ற கொடி கீழே இருக்கிறவர்களுக்கும் இந்த கொடி கீழே இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, மற்ற கொடி கீழே இருக்கிறவங்க அவங்க அவங்க கூடாரம் போட்டுறணும், அவங்க அவங்க கொடி கீழே கொடி எதுன்னு பார்த்து வந்துடணும். இந்த கொடி கீழே இருந்த விசேஷம் என்ன தெரியுமா? அவரே வந்து கூட்டிட்டு போவார், அவர் அழைத்து கொண்டு போவார். ஆமே ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அங்கே இப்படிதான் 144,000 பேர் இருக்கிறார்கள், 12,000 பேர் அவங்கவுங்க வரிசையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் இது ரூபன் கோத்திரத்தார், சிமியோன் கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தார், எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே யார்? ரூபன், யாக்கோபு, ஈசாக், ஆமா, ஆபிரகாம், இந்த வரிசையில் வந்தவங்க இருக்கிறாங்க. அப்படியே கேமராவை திருப்பலாம், யோவான் இப்படி பார்த்துட்டு வராரு. இங்க திரும்பினா ஒரு கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்துக்கு வேற எங்கே போய் நிக்க தெரியல, இந்த கூட்டத்துக்கு வேற எங்கே போய் நிக்க தெரியாது. ஹல்லேலூயா. யார் கதவையும் போய் தட்ட தெரியாது. இந்த கூட்டத்துக்கு அங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தெரியும், அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வெண் வஸ்திரம் தரித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூதர்கள் அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை பாடினார்கள். தூதர்கள் ரட்சிப்பு பாடல, அதனாலதான் அவரை துதிக்கும் புது பாடல். தூதர்கள் ரட்சிப்பு பாடல, தூதர்கள் அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் பாடினார்கள். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் அதனுடைய 12 வசனம், 11-12 வாசியங்கள், சாரி 7 அதிகாரம் 12-11.
1: யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும்,
0: துதியும் மகிமையும்,
1: ஞானமும்
0: ஞானமும்,
1: ஸ்தோத்திரமும்
0: கனமும்
1: கனமும்,
0: வல்லமையும்
1: வல்லமையும்,
0: பலனும்
1: பலனும்,
0: சதா காலமும்
1: உண்டாவதாக.
0: அவங்க எதை விட்டுட்டாங்க சொல்லுங்க? மீதி எல்லாம் பாடுனாங்க. ஆனா ஒரு கூட்டம் அங்க வருது, நேச கொடிக்கு கீழே அழைத்து வரப்பட்ட கூட்டம் வந்து 10 வசனம், அவர்கள் அந்த 9 வாசிங்க, நான் பார்த்து நான் வாசிக்கிறேன். இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை

மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ், எப்படிங்க இருக்கும்? இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் இவங்களை அப்படி கூட்டிட்டு போயிடுறாரு. நேரம் தூதன் கேட்கிற, இவங்க யாரு தெரியுமா? யாரு? ஆட்டுக்குட்டியான அவருடைய ரத்தத்துல. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல அழுக்கான, நல்ல அழுக்கான ஒரு வஸ்திரத்தை வெளுக்க வைக்க அதிக தண்ணீர், அதிக சோப்பு எல்லாம் செலவாகும். நம்மை பாவம் வேற கழுவ எவ்வளவு ரத்தம், எவ்வளவு ரத்தம், எவ்வளவு அதம் அடிச்சுக்கோ, எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ. அந்த பூமி அந்த லாஸ்ட்ல, ஆமா, அந்த எண்ட் வர வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச ரத்தத்தை கொடுத்துட்டா அந்த அத்தத்தில் இருக்கிறவனை தூக்கிடலாம். அந்த கொஞ்ச ரத்தத்தையும் குத்தி பார்க்கறான். ஏங்க, அவர் மரித்ததை குத்தி தான் பார்க்கணுமா? ஒரு ஆள் மரித்ததை அறிய எத்தனை வழிகள் இருக்கிறது? ஏன் அந்த கடைசியில் இருக்கிறவனுக்கு கூட அந்த ரட்சிப்பு போகணும். என் மேல் பறந்த இந்த கொடிக்கு பேர் ரூபன் கிடையாது, இந்த கொடிக்கு பேர் சிமியோன் கிடையாது, இந்த கொடிக்கு பேர் லேவி யூதா கிடையாது. லவ், நேசம்,

0: எனவேதான் இதை ருசித்தவங்களுக்கு அவரை விட்டு வேற உலகம் கிடையாது. எனவேதான் பேதுரு இப்படி எழுதுகிறார், 1 பேதுரு 1 அதிகாரம் அதனுடைய 8 வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும்
1: அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்.
0: எங்க இது எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? நமக்கு அவரை தானங்க ரொம்ப பிடிக்குது. நம்ம பார்த்திருக்கிறோம் அவரை, கண் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம பார்த்தவங்களை கூட இந்த அளவுக்கு நம்மளால நேசிக்க முடியலையே. நம்ம மன கஷ்டத்தில் அவர்கிட்ட தானே போய் கதவை அடைச்சிட்டு போய் சொல்றோம், அவரை என்ன பார்க்கவே இல்லையே. நம்ம உறவுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் சிரிச்சிட்டு ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இருந்தப்பான்னு அழுறோமே. எங்க அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனாய் சஞ்சரித்த நாட்களில் அவரை நேசித்தவர்களை விட அவருடைய ரட்சிப்பை மேன்மையா எண்ணி நேசித்தவர்களுடைய நேசம் ரொம்ப பெருசு. எங்க காணாமல் விசுவாசிக்கிறவனையே அவர் பாக்கியவான் என்பார் என்றால், காணாமல் அன்பு கூறுகிறவனை அவர் எங்க வைக்க போறாருன்னு தெரியல. நான் அதை வார்த்தையால சொல்லி சுருக்க விரும்பல. காணாமல் விசுவாசிக்கிறவனையே பாக்கியவான் அப்படிங்கிறார். காணாமல் அன்பு கூறுகிறவனை, ஏனென்றால் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா.

0: ஆண்டவருடைய அன்பை நினைச்சாலே பாடுறது தவிர வேற ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. ஹல்லேலூயா. முதல் சர்வீஸ்ல பாதியும் பாட்டிலே ஓடிட்டு மீதிய வேகமா ஓட்டி முடிச்சோம். ஆமென். ஆண்டவருடைய அன்பு அந்த பூமி கடைசியில அந்த கடைசியில் இருக்கிறவனு மீட்க இன்னும் கொஞ்ச ரத்த இருக்க பாதையும் குத்திருப்பா. அதுவும் தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. போதும் பிலாத்துவே போதுங்கிறான். பிதா போதும்னு சொல்லல, அடிக்கிறவனே 40 அடிக்கு ஒன்னு குறைய போதும் நிறுத்துறான். பிலாத்துவே இவருக்கு சாட்டை அடி கொடுத்து விட்டுறலான்னு பார்த்தான், பிதா விடல. ஏ, இந்த பெரும் 12 கோத்திரத்தை மட்டும் எழுப்புவதற்கு நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியம். அந்த பூமியின் கடைசியில் இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நீ போய் கூட்டிட்டு வா. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவோ பிலாத்து அவரை விடுவிக்கதான் பார்த்தா, பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி. இன்னைக்கு அப்பம் கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடம் வந்ததும் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு, அப்பா நான் உங்களையாப்பா பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், உங்களையாப்பா நான் பிச்சு பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், பிதாவோ அவரை நொறுக்க. பிலாத்து கூட, இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், இவர் நீதிமான், பஸ்கா பண்டிகையில ஒரு ஆளை விடுதலையாக்கணும். பிலாத்து துடிக்கிறான். பிலாத்துவின் மனைவி வேற லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க, பிதாவோ விடல. அங்க அவர் நொறுக்கப்படலைன்னா இங்க நம்ம நெருங்கி இருக்க முடியாது. நம்மேல் பறந்த ஹல்லேலூயா, அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ நமக்காக ஒரு விருந்து ஆயத்தமாக, அந்த விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி, அவருடைய அன்பு என்பது எனக்காக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறது, நியமிக்கும். அவர் அன்பு நிமித்தம் செய்த காரியங்கள் என்னெல்லாம், வேகமாய் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, எபேசியர் 2:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தான் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு விஷயம் கூட அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு நிமித்தம் அவர் என்ன செய்தார்? 1, மீட்டு கொண்டார். வாசியங்கள் 3 முதல்
1: அவர்களுக்குள்ளே நாம்
0: எல்லாரும்
1: முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து
0: நமது
1: மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல
0: எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, மற்றவர்களை போல
1: கோபாக்கினையின் பிள்ளைகளாய்
0: இருந்தோம். மற்றவர்களை போலதான் நாம, ஆண்டவர் மட்டும் நம்மளை ரட்சிக்கலைன்னா இன்னைக்கு நம்ம யாரை யாரெல்லாம் பார்த்து சே இப்படி இருக்காங்க சே இப்படி இருக்காங்கன்னு சொல்றோமோ அவங்கள போலதான் நாம. என்ன அவங்க வேற ஒரு காரியத்தை செஞ்சு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குவாங்க, நாம இன்னொரு காரியத்தை செய்வோம். நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய்யறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, எனக்கு எது சரின்னு தோணுதோ அது செய்வேன். லாமேக்குக்கு என்ன சரின்னு தோணுச்சு, அவன் சொல்றான் எனக்கு காயம் உண்டாக நான் ஒருவனை ஒருத்த என்ன காயப்படுத்திட்டான் அவனை நான் கொண்ட எனக்கு அதான் சரி. எனக்கு தழும் உண்டாக ஒருத்த அடிச்சு லைட்ட இதுல பார்த்தா தழும்பு விழுந்துட்டு அவனை நான் கொண்டுட்டேன். லாமேக்குக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சான். காயினுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சான். நம்ம எது சரின்னு பார்த்து செய்யக்கூடாது, எது சத்தியம்னு பார்த்து செய்யணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க ரைட்ஸ் இருக்கு, அவங்கவுங்க சரி இருக்கு. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அவருடைய சத்தியம், எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, நம்ம எல்லாம் மற்றவர்களை போல, அதுல வித்தியாசமே கிடையாது. ரெண்டே கூட்டம் தாங்க பைபிள் மென்ஷன் பண்ணது, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன், இவங்க இந்த சபை அவங்க அந்த சபை, இவங்க பாதி பெந்தகோஸ்து இவங்க ஃபுல் பெந்து, அப்படிலாம் கிடையாது. ரெண்டே கூட்டம், சிலுவையை குறித்த உபதேசம், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், கெட்டு போகிற ஒரு கூட்டம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் அதேபோல ரட்சிக்கப்படுகிற கூட்டம், ரெண்டே கூட்டம் தான். கர்த்தர் வரும்போது ரெண்டு கூட்டமா தான் பார்ப்பார், எடுக்கப்படுகிற கூட்டம் கைவிடப்படுகிற கூட்டம், ரெண்டே கூட்டம் தான். நமக்குள்ளது 1000 கூட்டம் இருக்கிறோம். கொரிந்து சபைக்குள்ள ஏகப்பட்ட குரூபிசம், சிலர் அப்பல்லோவை சார்ந்தவன், சிலர் பவுலை சார்ந்தவன், சிலர் பேதுருவை சார்ந்தவன், சிலர் வந்து நாங்க இயேசுவை சார்ந்தவர்கள், இயேசுவை வச்சே குரூப் உண்டாகிட்டோம். நம்ம எல்லாம் மற்றவர்களை போல அவ்வளவுதான், ரட்சிப்பு இல்லையா, மற்றவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. பெந்தேகோஸ்தே குடும்பத்துல பிறந்திருக்கலாம், என் பாஸ்டர் பிள்ளைகளா கூட பிறந்திருக்கலாம். ரட்சிப்பு இல்லையா, நமக்கு மற்றவர்களும் வித்தியாசம் கிடையாது. நாங்க பிறந்து விழுந்ததே சர்ச்சில் தான், என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்களும் பிறந்து விழுந்தது புல்பீட்ல, நாங்க என்ன சொல்லுவோம்? ரட்சிப்பு இல்லையா, மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. இப்படி இருந்த நம்மளை நாலாவது வசனம், தேவனோ
1: பட்
0: இரக்கத்தில்
1: ஐஸ்வர்யம்
0: உள்ளவராய்
1: நம்மில் அன்பு கூர்ந்த
0: தம்முடைய
1: மிகுந்த அன்பு,
0: கிரேட் லவ், மிகுந்த அன்பு. என்ன ஆண்டவர் இது? இதை எப்படிங்க வர்ணிக்க போறீங்க தெரியாது, அதனால விட்டுருவோம். மிகுந்த அன்பினாலே அவர் என்கிட்ட அன்பு கூர்ந்தாலே நான் வாழ்ந்துருவேன். ஆனா மிகுந்த அன்பு, ஏன் அந்த மிகுந்த அன்பு தெரியுமா? அன்பு திரளான பாவங்களை, பாவத்தினால நான் க்ளோஸ் ஆக வேண்டியது, அவருடைய அன்பினால என் பாவம் க்ளோஸ் ஆயிட்டு. இதுதான் அன்பு நிமித்தம் நான் பெற்று நான் ரட்சிக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், என் மேல் பறந்த அவருடைய கொடி, நேசமே, லவ். நீ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அத நான் காலைல 4 மணிக்கே எழும்பி முழங்கால் நின்னு சுத்தி சுத்தி வந்தேன். His love, அவருடைய அன்பு, அவருடைய அன்பு. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உபாகமம் 7வது அதிகாரத்தில் அதனுடைய 7-8 வசனங்களிலே 8வது வசனத்தை பாருங்கள்,
1: கர்த்தர் உங்களில்
0: அன்பு கூர்ந்ததினாலும்
1: உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை
0: காத்து. இந்த ஆணை மத்த காரியம் எல்லாம் ரெண்டாவது தான், ஆண்டவரையா மீட்டு கொண்டு வந்தார். அது எங்க முற்பிதாக்களுக்கு அவர் பிராமிஸ் பண்ணிட்டார். அது அவரால் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. அது அவர் அப்படி சொல்லிட்டார். அதெல்லாம் ரெண்டாவது. ஏ ஆபிரகாமே ரெண்டாவது தான். ஆமே, அவர் அன்பு கூர்ந்தபடியினால் உங்களை பார்வோன் கையில் நின்று உங்களை என்ன செய்தார், மீட்டு கொண்டார். மீட்புக்கு மேல பெரிதாக இருப்பது ஒன்றே ஒன்று தான், அன்பு. நான் தேவனுடைய அன்பினால் மாத்திரமே மீட்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாமே சொல்லுங்க. இந்த மீட்பினுடைய வேல்யூ இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. மீட்பு, ரட்சிப்பின் வேல்யூ தெரியணும்னா யாத்திராகமம் 14:30 வாசிக்கணும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனத்துல இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். அடுத்த வார்த்தை, கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நல்ல கவனிச்சீங்களா? அந்த கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்க காரணம் என்ன? அதே பாதையில தான் இஸ்ரவேலர்கள் எந்த பாதையில நடக்கிறாங்களோ அதே பாதையில தான் நடந்தாங்க. இவ்வளவுக்கும் இஸ்ரவேலரை விட எல்லா வசதியும் உள்ளவர்கள். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், ஒரு கூட்டம் இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் ரதத்தில் வந்த கூட்டம். மற்றவர்கள் செத்து கிடந்த இடத்துல இவர்கள் நடந்து போறாங்க. இன்னைக்கு நாம் சஞ்சரிக்கிற பாதையில் வேற யாருக்காவது சஞ்சரிக்க முடியுமா, பயணிக்க முடியுமா? ஏங்க, அவங்களுக்கு சக்கரம் கலந்ததும் அவுட்டு, அவங்களுக்கு சக்கரம் மட்டும்தான் கலந்துச்சு, ஆள் அவுட்டு. நமக்கு என்னெல்லாம் கலந்து, நமக்கு மட்டும் நட்டு போல்ட் இருந்தா இங்கிருந்து போகும்போது இங்க ஃபுல்லா கிடக்கும். பாஸ்டர் ரெண்டு ஸ்க்ரூவை காண்டல, ஒன்னு எடுத்து வச்சீங்கன்னா எதுன்னு தெரியல, நிறைய இருக்கு, வந்து ஃபிட் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம். சில டைம்லாம் பார்த்தா சிலர்லாம் முந்தின நாள் தான் போன் பண்ணுவாங்க, மூச்சு விட முடியல, அவ்வளவுதான் இருக்கு. அடுத்த நாள் முத ஆள சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இது எப்படிங்க சாத்தியாச்சு? எந்த பாதையில எகிப்தியர் வந்து செத்து மாண்டாங்களோ அதே பாதையில் அவங்க கால் நினையாம நடந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்னை அவர் ரட்சித்தார். எத்தனை பேர் இன்னைக்கு நாம பயணிக்கிற பாதையில் இன்னொரு என்ன ஆனாலும் இருக்கட்டும், எகிப்தியனுக்கு இல்லாத வசதியா இருக்க போகுது. ஆசாபுக்கு இந்த வெளிச்சம் வராததுனாலதான் ஆரம்பத்தில் புலம்பிட்டு இருந்தோம். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல பொறாமையா வந்துச்சு. எங்க ஒரு நிமிஷத்துல அவன் பாழாயிட்டான், ஒரு நிமிஷத்துல எவ்வளவாய் பாழாயிட்டான். ஆனா நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டிருந்தோம். ஆசாப் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் இன்னும் இருக்கிறேன்ப்பா, நான் இன்னும் இருக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். நீர் என் வலதுகரத்தை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி. எங்க நம்ம மேல அந்த கொடி பறக்கிறதுனாலதான் அந்த பார்வோனுடைய சக்கரம் கலந்ததும் கதை முடிஞ்சிச்சு. நம்ம சக்கரம் இல்ல எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமும் நாம் நிர்மூலமாக ஆதிருப்பது கர்த்தருடைய கிருபையேன்னு சொல்றவங்க மட்டும் கிருபையே. அன்பினால் நம்மை ரட்சித்தார், மீட்டுக் கொண்டார். ஓசியா 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: மனுஷரை கட்டி
0: இழுக்கிற
1: அன்பின் கயிறுகளால்
0: நான் அவர்களை இழுத்தேன்.

0: அந்த நேசத்தின் வலிமைக்கு முன்னாக திரளான தண்ணீர் வந்து அந்த அக்கினி ஜுவாலை என்ன பண்ண முடியாது தெரியுமா? அவிக்க முடியாது. பலவந்தர் பலவந்தர் கை பலவான் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. நான் வந்து பறிப்பேங்கிறார். அப்படிதான் இழுத்தார். நானும் நீங்களும் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல, அவரால் இழுக்கப்பட்டு வந்தவர்கள். அவர் இழுத்து கொண்டார்னா அவரால் இழுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கேரண்டி உண்டு. என்ன தெரியுமா? யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில்
1: நான் அவனை எழுப்புவேன்.
0: அப்படி என்றால் ஒரு நற்செய்தியை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே சொல்லுகிறேன், அவரால் இழுக்கப்பட்டவன் அவரால் எழுப்பப்படுவான். அவரால் இழுக்கப்பட்டவன் கடைசி நாளிலே அவரால் எழுப்பப்படுவான். இதுக்கு ரீசன் என்ன? என் மேல் பறந்த அவருடைய கொடி. அதான் பைபிள்ல இருக்கு, பூரண அன்பு பயத்தை அவர் என்னை இழுத்துட்டாரு. கடைசி நாளில் அவர் என்னை எழுப்புவார். அவர் என்னை இழுத்துட்டார். நான் இழுத்ததுனாலதான் வந்தேன். எப்படி இழுத்தார்? எத்தனை கட்டுகள் இருந்து, எத்தனை நுகத்தடி இருந்து. ஆமென். என்ன இழுத்தார்? நுகத்தடி எல்லாம் தெரிச்சிட்டு சிம்சோன் அப்படிதான் இழுத்தார். அவன் தான் திரும்ப போய் வாங்கி கட்டினான். இழுத்தா வந்துடணும், இல்லைன்னா இழுத்துட்டு தான் இருப்போம். இழுத்தா வந்துடணும், நேரம் வந்துடணும். அவரால் இழுக்கப்பட்டு ஒருத்தன் வந்துட்டானா, கடைசி நாளில் எழுப்புகிற உத்தரவாதத்தை என் மேல பறந்த கொடி என் நேச. ஆமே, நான் இயேசுவை தான் லவ்வும்பேன். ஆமே, அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு இருக்கிறது என்றல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அந்த கொடியை நம்ம மேல விட்டார் பாருங்க. எதற்குமே உதவாய், கைகளை உயர்த்தி.

0: அவர் இழுத்ததுனால தான் வந்தோம். இல்லைன்னா நீங்களும் நம்ம எல்லாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. நாம் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தோமா இல்லையே? அழைக்கப்பட்டவர்கள் நிராகரித்த போது அந்த ராஜா விருந்துக்கு தெருவில் இருப்பாங்க பாரு, போய் தூக்கிட்டு வா. சப்பானிக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தா வந்திருப்பான், தூக்கிட்டுலாம் வந்திருப்பாங்க. இழுத்துட்டு போட்டாரு அங்க இருந்து கயிறு. இங்க பார்த்தா ஏகப்பட்ட நுகத்தடி. அவர் இழுத்த இழுப்புல அன்பின் கயிறு அறுக்கல, இந்த உலக நுகத்தடி எல்லாம். ஆமென். என் நேசருடைய அன்பு அவ்வளவு வலிமையானது. அன்பின் கயிற்றா பாட்டு பாட்டா வருது, டைம் போகுது. நாலாவதாக சாரி மூன்றாவதாக அவர் அன்பு நிமித்தம் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏசாயா 63:8-9 வசனங்கள்.
1: அவர்களின் ஜனம்தான் என்றும்,
0: அதாவது என்ன, அவங்க என் ஜனம்தான், they are my people. எப்படி சொல்றாரு பாருங்க, இதுதான் இயேசு சொல்வார். இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, என் ஜனம், அவங்க என்னுடைய. நம்ம கூட அவர் அப்பான்னு சொல்றதுக்கு சில நேரத்தில் பயப்படுவோம், அவரை ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு பயப்படுவோம், தேவனேன்னு சொல்றதுக்கு பயப்படுவோம்.

0: பயப்பட்டு இருக்கும்போது அவர் சொல்ல, ஏ நீ ஏன் ஜனம்பா, நீ ஏன் பிள்ளப்பாங்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 9,
1: அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும்
0: இல்ல 8, அவர்கள் என் ஜனம்தான் என்று சொல்லி அவர்களுக்கு ரட்சகரானார். அவர் சொல்லிதான் ஆனார். அவங்க அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ரெண்டு வார்த்தை சொல்றார், அவர்கள் என் ஜனம்தான் என்றும்,
1: அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும்,
0: அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும்
1: சொல்லி
0: இவங்க என்ன விட்டு போக மாட்டாங்க. அந்த அன்பு சகலத்தை நம்புங்க. என்னையும் உங்களை அவர் நம்பினது நம்ம மேல வச்ச அன்புனால. அவர்களுக்கு ரட்சகரானார். அவர் சொல்லி, ஏ ஏண்டவரே பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவனை தூக்கிட்டு வரீங்க, ஏ அவன் ஏன் ஜனம் சொல்லி ரட்சகரானார். என்னை அவர் ரட்சித்து எனக்கு ரட்சகர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதுனால அல்ல அவர் ரட்சகர் ஆனது, அவர் சொல்லி ரட்சகர் ஆனார். இவன் ஏன் ஜனம்? அந்த நேச கொடியை காட்டினதும் நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்ல வச்சுட்டார்.

0: ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும்
1: அவர் நெருக்கப்பட்டார்.
0: எங்க சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி அவர் மலையில ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறார். சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்ததும் அங்க நடந்து வாராராம். அவன் வரணும் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும். என் பிள்ளை கஷ்டப்படுறான் பார்த்து அங்க வந்து இருக்கிறார். ஆகார் அழுத போவே அங்க வந்துட்டார். பத்ம தீவுல யோவான் இருக்கிறான், பரலோகத்துல இயேசு இருக்கிறார். பத்ம தீவுல யோவான் மார்பில் சாய்ந்து இருக்கிறவன் கஷ்டப்படுற அங்க வந்துட்டார். மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் அங்க வந்து நிற்கிறார். ஆமே, நம்ம அப்படி வருவோமாங்க? யாராவது வருவாங்களாங்க? வேணா போன் பண்ணுவாங்க, உடம்ப பாத்துக்கோங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லா நெருக்கத்தில் அடுத்த வார்த்தை
1: அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார்.
0: அவர் தமது அன்பின் நிமித்தமும்
1: தமது பரிதாபத்தின்
0: நிமித்தம்
1: அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து
0: அன்பின் நிமித்தமும். அடுத்து என்னவா?
1: தமது பரிதாபம்.
0: என்ன பரிதாபம் தெரியுமா? எசேக்கியேல் 16:5 அவருடைய பரிதாபம் என்ன தெரியுமா? உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணு உன் பேரில். அவருடைய பரிதாபம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்குன்னு எதுவும் செய்ய இங்க யாருமே இல்லையா? அவ்வளவுதான், இதான் அவருடைய பரிதாபம். இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலேயே தூக்கி போடப்பட்ட. உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, உன்னை குளிப்பாட்டல்ல, உன்னை துணிகளால் சுட்டவில்லை. இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய
1: ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய்.
0: இதான் அவருக்கு பரிதாபம் வந்தது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தூக்கிட்டார். எனக்கு நீங்க செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னா அதற்காக ஸ்தோத்திரம் தூக்கி வச்சிருவார் தோல்ல. ஹல்லேலூயா. தூக்கி சுமந்தீரே வாழ்நாள் எல்லாம் தூக்கிடுவார். அன்பு நிமித்தம் என்ன செய்கிறார் தெரியுமா? சுமக்கிறார். நான்காவதாக அன்பு நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? அமர்ந்திருக்கிறார். நன்றாய் தெரிந்த வசனம் செபனியா 3:17 அவர் அன்பு நிமித்தம் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். இந்த அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்பதை இன்னைக்கு காலையில் ஆவியானவர் ஒரு காரியத்தை காண்பித்து தந்து உற்சாகப்படுத்தினார். அதை மட்டும் நான் டச் பண்ணிட்டு நான் செபிக்கிறேன். ரூத் வந்து தன்னை போவாஸ் பாதத்தில் கொண்டு வைக்கிறார். வச்சாச்சு. நான் உமது அடியா போர்வையை போடுங்க, நீர் தான் என் சுதந்திரவாளி. போவாஸ் பிளஸ் பண்றார், மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ போ சொல்லிட்டு அனுப்பியாச்சு. அனுப்பினதும் நகோமி ரூத்துட்ட சொல்றாங்க, அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இளைப்பார மாட்டான். இது 3வது அதிகாரத்தில் நடக்குது. அடுத்த நாள் காலையில 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசி.
1: போவாஸ் பட்டண வாசலில் போய்
0: உட்கார்ந்து
1: கொண்டிருந்தான்.
0: அவர் என்ன செய்தாரா சொல்லுங்க சத்தமா? அவர் எழும்பி வேற ஏதாவது செய்வார்னு பார்த்தா பட்டண வாசல்ல போய்
1: உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
0: அவர் உட்கார்ந்துட்டார். எதுக்கு உட்கார்ந்தார், ஏன் உட்கார்ந்தார், நமக்கு எல்லாமே தெரியும். அவர் உட்கார்ந்தது ரூத்துக்காக, அடுத்து செய்ய போறதும் ரூத்துக்காக. அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்து அடுத்த வார்த்தை என்ன சொல்ற?
1: ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு.
0: ஓய் நம்ம ஊர் தான். ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு
1: இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான்.
0: இவர் உட்கார்ந்தாச்சு,
1: அவன் வந்து உட்கார்ந்தான்.
0: அடுத்தாலையும் உட்கார வச்சாச்சு.
1: என்னன்னா
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. ஆமே, இங்கே போவாஸ் இந்த காரியம் செய்யறதுக்கு இந்த மூப்பர்கள் தேவை, இந்த சுதந்திரவாளி தேவை. இவங்க எல்லாருக்குமே வேற வேலைகள் உண்டு, எல்லாருக்குமே வேற வேலை உண்டு. போவாஸ் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி உட்கார வைக்கிறார். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி, நீ அடுத்து என்ன வேணாலும் செய், ஆனா என் ரூத்துக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் செய். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்ய வந்து உட்கார்ந்துட்டார்னா வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் அல்ல, நம்முடைய காரியத்துக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அன்பின் நிமித்தம். அமர்ந்து இப்போ போவாஸ் வந்து ரூத்த சொந்தமாக்கியாச்சு. சொந்தமாக்கும் போது அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? 11வது வசனம்.
1: அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த.
0: அந்த வார்த்தையை ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. உன் வீட்டிலே வருகிற, யார் வீட்டில? உன் வீட்டிலே வருகிற. அந்த வீட்டில் வர்றது வரைக்கும் அவளுக்கு அடையாளமே வேற. ஆனா வீட்டுக்குள்ள என்றானதும் அவளை வந்து யாக்கோபின் வேலைக்காரிகளுக்கு, வேலைக்காரிகள் யாரெல்லாம்? ராகேல் லேயாளுடைய வேலைக்காரிகள், சில்பால், பில்கால், அவங்க கூட கூட கம்பேர் பண்ண முடியாதவள் தான் ரூத். ஆமென். ஆனா எப்போ போவாசுடைய கூடாரத்துக்குள்ள அவருடையவள கால் எடுத்து வச்சாலோ, இவ டோட்டலா, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து படியில மெதுவா ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர்றது வேற, ஒரேடிய 10வது ஃப்ளோருக்கு லிப்ட்ல போறது எப்படி இருக்கும்? இதுதான் அவர் நமக்கு பாராட்டின கிருபை. நம்மை ரட்சித்ததும் அவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். இதுக்கு ரூத்தே என்ன செஞ்சீங்க? ரூத்தே அது நான் என் மாமியா இருக்கு, என்ன செஞ்சீங்க? அவர் வீட்டுக்குள்ள, இதுதான் உன்னத பாட்டிலே சொல்லுகிறார், என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். ஆமென். என்னை உள்ள கொண்டு போறதற்கு அவர் உட்கார்ந்தார். இந்த பூமியில இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை செய்து முடித்து இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஏங்க உட்கார்ந்தார்? நான் என்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன், என்ன அவருடைய மனவாட்டியா உள்ளே கொண்டு போவதற்கு? இப்படி சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். உட்கார்ந்து அவள் உள்ள என்றானதும் அதுக்கப்புறம் ரூத் அப்படி பார்க்க முடியாது. மோவாபிய ஸ்திரீயா பார்க்க முடியாது, சபிக்கப்பட்டவளை பார்க்க முடியாது. அப்படி பார்த்த பாவம். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்தும நேசர், எனக்கு ஒரு போவாஸ் உண்டு, உட்கார்ந்து இருக்கிறார். எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறார், நான் வருவேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்த நான் சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். எனவேதான் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சொன்னார்கள், மாரநாதா இயேசுவே சீக்கிரம் வாரோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.

உங்கள் இடதுகரத்தை இருதயத்தில் வைத்து நல்ல தகப்பனே, இன்னைக்கும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் அன்பு. உங்கள் அன்பு, உங்கள் அன்பு பெரியது. இந்த நேச கொடி கீழவே இருந்து உம் சமூகத்தில் வந்து சேர எங்களை கிருபையாய் காத்து நடத்துவீராக, கிருபையாய் காத்து நடத்துவீராக. ஆமே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து 8வது மாதத்தை காண செய்து 8வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீர். நல்ல வார்த்தைகளை தந்தீர். எஸ் லார்ட், எங்கள் மேல் பறந்த கொடி நேசமே. அப்ப இதை நாங்கள் கனப்படுத்தணும், இதை நாங்கள் மேன்மையாண்ணணும். அவர்கள் என் ஜனம்தான், வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி இரட்சகரானா. ஆண்டவரே, நாங்கள் பல முறை மீறணும். ஆண்டவரே, அன்ப அறியாம அன்ப மேன்மையா என்பதற்கு பதிலாக எதை எதெல்லாமோ நினைச்சு போயிட்டோம். எங்களை மன்னியும், கிருபையாய் மன்னியும். ஆண்டவரே, நீர் நடத்தும் ஒவ்வொருவரும் இந்த பேனர் கீழே கடைசி வரை வைத்து கிருபையாய் காத்துக்கொள்ளும். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமென்.

சொல்லுங்களேன், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

Amen. Hallelujah. வெற்றிக்கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாய் இருக்கலாம்.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இறைவனோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோட சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, எனக்கும் கிடைக்குமா? Can I get it too? வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 7:7 முதல் 11 வரை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. உங்களில் எந்த மனிதனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியே 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 1:7. கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். God has not given us a spirit of fear or timidity, but of power and of love and of sound mind. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? சீடர் குழு ஒன்றிடம் எபேசு நகரிலே பவுல் கேட்ட முதல் கேள்வி இதுதான். காரணமில்லாமல் அப்படி கேட்கவில்லை. இன்றும் கிறிஸ்தவர் ஒவ்வொருவருக்கும் உரிய அதிக முக்கியமான கேள்வி இதுதான். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? தூயாவியானவரை பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை திருமறை பல பெயர்களால் அழைக்கிறது. அதை யோவான் ஸ்நானகன் தூயாவியானவரால் கிடைக்கிற திருமுழுக்கு என்றான். இயேசு கிறிஸ்து அதை உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையால் தரிப்பிக்கப்படுதல் என்றார். ஆதி சீடர் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே உயிர்த்தெழுந்த பின்பு ஊதி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்படியே பேதுருவும் பெந்தேகொஸ்தே நாளன்று நீங்கள் ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இன்னொரு இடத்திலே அப்போஸ்தலர் 10:38 லூக்கா ஆவியின் அபிஷேகம் என்று அதை அழைக்கிறார். இதை பேப்டிசம் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லலாம், என்டியூமெண்ட் ஆஃப் பவர் ஃப்ரம் ஆன் ஹை என்று சொல்லலாம், ஃபில்லிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லலாம், ரிசீவிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லலாம், அண்ட் அனாயிண்டிங் வித் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லலாம். ஆஹாம், தந்தையின் வாக்கின் மகிமைதான் என்ன! இது தேவ பிள்ளை ஒவ்வொருவருடைய பிறப்புரிமை. This is the birthright. This is the rightful inheritance of every child of God. இத்தகைய மேலான ஆவியின் அபிஷேகத்தை நாடுகையில் எனக்கும் கிடைக்குமா என்று மக்களுடைய இருதயங்களிலே பல ஐயங்கள் எழும்புவதுண்டு. பொதுவாக எழும்புகிற 5 ஐயப்பாடுகளை இன்று சுருக்கமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். முதலாவது பயம், ஃபியர் என்னும் பிரச்சனை. வேறே ஆவி எதையும் நாம் பெற்றுவிடக் கூடாதே என்று மக்கள் அஞ்சுவார்கள். இது அடித்தளமற்றது. தூய ஆவிக்காக ஜெபிக்கும் பொழுது இவ்வித பயம் மக்களுக்கு வரக்கூடும் என்று இயேசு முன்னதாக அறிந்ததால் தான் இப்படி சொன்னார். உங்களில் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பரிசுத்தான் அபிஷேகம் கல்லு கிடையாது, அது பாம்பு கிடையாது, அது தேள் கிடையாது, அது அப்பம், அது மீன், அது முட்டை, அது தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம். அப்படி சொல்லிவிட்டு தான் அவர் சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகள் கேட்கிற நல்ல காரியங்களை கொடுக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு
வேறு எதை கொடுப்பார் என்று அவர் சொல்லாமல் சொன்னார். இதற்கு விளக்கம் தேவையே இல்லை. எனவே உங்கள் இருதயத்திலே பரிசுத்தாவியானவருக்காக ஜெபிக்கும் பொழுது வேற ஏதாவது ஒரு ஆவி வந்து விடுமோ என்கிற பயத்திற்கு இடமே கொடுக்காதிருங்கள். அந்த பயத்தை உங்களுக்கு தருவது பிசாசு. அப்படிப்பட்ட பயத்திற்கு அடித்தளமே கிடையாது, நியாயமே கிடையாது. இரண்டாவது, மக்களுக்கு எழுகிற ஐயப்பாட்டு பிரச்சனை, விசுவாசத்தை குறித்த பிரச்சனை, ஃபெய்த். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையாயிருந்ததை விட கூடுதலான அசாதாரண விசுவாசம் இருந்தால்தான் ஆவியானவர் கிடைக்கும் என்று பலர் கருதுகின்றனர். இது சரியல்ல. கிறிஸ்துவானவரும் ஆவியானவரும் பரமபிதாவின் இணையான ஈவுகளாவர். ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் ஆர் காட்ஸ் பேரலல் கிஃப்ட்ஸ். மேலறையில் காத்து கொண்டிருந்த சீடருக்கு அபூர்வமான விசுவாசம் ஒன்றும் இருக்கவில்லை. அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு வெளிப்பட்ட பொழுது கூட சந்தேகத்தினால் நிறைந்திருந்தார்கள். அவிசுவாசத்தினால் கேள்விகள் கேட்டார்கள். இருதய கடினத்தால் அவர்களால் கடிந்து கொள்ளப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் அங்கே மேலறையில் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அடிப்படையான விசுவாசம் இருந்தது. எனவேதான் இயேசு சொன்னார், விசுவாசமாய் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்து ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அவர் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்றார். சோ தேவன் மேலும் இயேசு கிறிஸ்துவின் மேலும் இருக்கிற அடிப்படை விசுவாசமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் போதுமான விசுவாசமாகும். ஆவியானவர் நம் மீது வந்த பிறகுதான் நாம் விசுவாசத்தில் வளர்கிறோம். விசுவாசத்தில் முதலிலேயே வல்லவர்களாகிவிட்டால் ஆவியானவர் எதற்கோ. விசுவாசம் பரிசுத்தாவியின் வரங்களில் ஒன்று. அடுத்து மக்களுடைய பொதுவான பிரச்சனை ஃபீலிங்ஸ் பற்றிய கதை. ஃபீலிங்ஸ், உணர்ச்சி வசம். உணர்ச்சிகள் எல்லாருக்கும் ஒன்று போல இராது. ஆவியானவர் அவர்கள் மேல் வரும்பொழுது சிலர் துள்ளுவார்கள், சிலர் அசைவார்கள், சிலர் விழுவார்கள். எல்லாரையும் அப்படி செய்ய எதிர்பார்க்க முடியாது, அது தவறு. ஒரு வரிசையை நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் மறந்துவிடக்கூடாது. முதலாவது சத்தியம், அடுத்து வருவது விசுவாசம், அடுத்து வருவதுதான் உணர்வுகள். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், திருவசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஃபேக்ட். அடுத்து வருவது விசுவாசம், அந்த ஃபேக்டை நாம் விசுவாசிக்கிறோம், ஃபெய்த். மூன்றாவது தான் நமது உணர்வுகள். இந்த வரிசையை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களிலும் நமக்கு பிரச்சனையும் குழப்பமும் தான். இன்னும் சிலருக்கு நான் தூயாவியை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு என்னிடத்தில் தூய்மை இல்லையே என்கிற எண்ணம், பயம், தயக்கம். நாம் தூய்மையாய் இருப்பதால் நமக்கு தூயாவி கிடைப்பதில்லை, தூய்மையாய் இருக்கவே தூயாவி நமக்கு தரப்படுகிறது. ஏனென்றால் தூற்றுக்கூடிய இயேசுவின் கையில் இருக்கிறது. அவர் தமது களச்சியத்தை நன்றாக விளக்கி தேவையற்ற காரியங்களை ஆவியானவரின் அக்னியினால் அவர் சுட்டரிப்பார் என்று இருக்கிறது. அவருடைய வேலையே நம்மை பரிசுத்தமாக்குவது தான். பரிசுத்தமாய் இருப்பதால் அல்ல, பரிசுத்தமாய் மாறுவதற்காகவே ஆவியானவர் தரப்படுகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே தானே பயத்தை நீங்கள் வேரோடு அறுத்தெறியுங்கள். உங்களுக்கு போதுமான விசுவாசம் இருக்கிறது என்று நீங்கள் நம்புங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது, உணர்ச்சிகளை சார்ந்திராதே. ஆண்டவரே நிறை ஆவியினால் நிரப்பும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற அதே வேளையில் உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று விசுவாசியுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று விசுவாசித்தால் அவரிடத்தில் நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று விசுவாசித்து துதிக்க துவங்குங்கள். இதுதான் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி. கீர்த்தனையிலே ஒரு அருமையான கவி உண்டு, அமர்ந்த மென்மை சத்தத்தை போல் நெஞ்சில் பேசுவார், வீண் பயம் நீக்கி குணத்தை சீராக்குவார். ஆ நேச தூய ஆவியே, உன் பலம் ஈந்திடுமே, சுத்தாங்கம் ஈந்து நெஞ்சிலே நீர் தங்கிடும். கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியே கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இப்பொழுதே என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கடவுள் நிச்சயமாக உங்களை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிப்பார். எங்கள் மகாபிரிய தேவனே, எங்களுக்கு நீர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, ஞான ஸ்நானத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மை விசுவாசித்து உம்மை நம்பி உம்முடைய குமாரனை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற பிறப்புரிமை ஆண்டவரே, இந்த வேளையில் என்னோடு கர்த்தாவை ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவை அவர்கள் மேல் ஆசீர்வாதமான மழை இப்பொழுதே பெய்யட்டும்.
அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரால் நீர் நிரப்ப வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே அவள் இருதயங்களிலே பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். நவநாவுகளில் அவர்கள் பேசட்டும், உம்மை துதிக்கட்டும், உம்மை போற்றட்டும். மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே அவர்கள் மூழ்கட்டும். உம்முடைய கிருபைக்குள்ளே அவர்களை வைத்துக் கொண்டு நெடுகவே ஆவிக்குள் அவர்கள் நடந்து செல்ல அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சுஜாவுக்கு வயது 12. இரவு படுக்க தன்னுடைய அறையில் வந்து கட்டிலில் உட்கார்ந்த அவளுக்கு கேள்வி மேல் கேள்வி வந்து கொண்டே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அன்று காலையில் அறக்க பறக்க தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்த அம்மா காரணமில்லாமல் அவளிடத்தில் கத்தினார்கள். பள்ளிக்கு சென்றபொழுது வீட்டுப்பாட நோட்டை திருத்திய ஆசிரியை யார் மேலோ இருந்த கோபத்தினால் அவளுடைய நோட்டை கிழித்தெறிந்தார்கள். மனபாரத்தோடு மாலையிலே வீட்டிற்கு வந்தபொழுது வேலை களைப்பில் வந்த அப்பா அவர் வீட்டில் வைத்திருந்த ஆபீஸ் ஃபைல் எதையோ காணவில்லை, அவள்தான் எங்கேயோ எடுத்து வைத்து விட்டாள் என்று அவள் மேல் சாடினார். இந்த பாரங்களையெல்லாம் சுமந்தவளாக படுக்கும் முன் அவள் உட்கார்ந்து சிந்தித்தாள். இந்த பெரியவர்கள் வாழ்க்கையில் கடினமான நாட்களை அவர்கள் சந்திக்கலாம், கஷ்டமான சூழ்நிலை வழியாய் கடந்து வரலாம், ஆனால் அவர்களுடைய பாரத்தை எல்லாம் இளைஞர்களாகிய எங்கள் மேல் ஏன் வீசுகிறார்கள் என்பதுதான் அவளுடைய கேள்வி. அடிக்கடி தங்கள் வாழ்க்கையில் இறுக்கமான நேரங்களையும் சூழ்நிலைகளையும் சந்திப்பவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் உண்டு. முதலாவது, எதுவும் அறியாத இளைஞர்கள் மேல் நம்முடைய பாரத்தை எறியக்கூடாது. அடுத்து, விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வாசகம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் செயல்பட வேண்டும். 3வதாக, அந்தந்த நாளின் பாரத்தை லகுவாக சுமக்க ஒவ்வொரு நாள் காலையிலும் கடவுள் பாதத்தில் உட்கார்ந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாங்க முடியாத பாரம் வரும்பொழுது உடனுக்குடன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, இந்த வாக்கியத்தை நினைவு கூர்ந்து கடவுள் மேல் பாரத்தை வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையட்டும்.

பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய், மன மகிழ்ச்சியின் நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துதான் அழைத்து வருகிறார். ஆபிரகாமுடைய 86 ஆகும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆதியாகமம் 15:1 சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று. அப்பொழுது ஆபிராம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அடி எனக்கு என்ன தருவீர், என் வீட்டில் எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே, என் வீட்டில் பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கிறார் என்று ஆபிரகாம் தன்னுடைய யோசனையை தேவ சமூகத்திலே விண்ணப்பத்திலே வைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி அல்ல ஆபிரகாமே, உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான், இந்த வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன என்று சொல்லி இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று அவனோடு பேசுகிறான். அவன் விசுவாசிக்கிறான் கர்த்தரை. அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது, அதையெல்லாம் ஜெபத்தில் வைக்கிறான், வைத்து தெளிவை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் இங்கே சாராள் ஒரு யோசனை சொல்லுகிறார்கள். அந்த யோசனை சாராள் சொன்ன பிற்பாடு ஆபிரகாம் அந்த யோசனையை ஜெபத்தில் வைக்கவில்லை, மாறாக அதற்கு அவன் செவி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஜெபத்தில் வைக்கவில்லை? நாமும் கூட எல்லா காரியங்களையும் ஜெபத்தில் வைக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை. சில காரியங்களை வேண்டும் என்றே நாம் ஜெபத்தில் வைக்கிறது இல்லை. ஏன் என்றால் நமக்கு நன்றாய் தெரியும், இந்த காரியத்தை அவன் ஜெபத்தில் வைத்திருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் அங்கீகரித்திருக்க மாட்டார் என்று. சில காரியங்கள் நமக்கு தேவையாயிருக்கிறது, சில காரியங்கள் நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது, சில காரியங்கள் நமக்கு செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் அதை நாம் ஜெபத்தில் வைக்காத காரணம் மறந்ததினால் அல்ல, நாம் ஜெபத்தில் வைத்தால் தேவன் அதை நிச்சயமாய் மறுப்பார் என நமக்கு தெரிந்ததினால். எனவே நாம் ஜெபத்தில் வைக்காமல் நாமாகவே செயல்படுகிறோம், நாமாகவே உலக சத்தத்துக்கு சாய்ந்து காணப்படுகிறோம். இங்கே நீங்கள் கவனித்தீர்களானால் தெரியும், 12 கர்த்தர் பேசுகிறார், 13 கர்த்தர் பேசுகிறார், 14 பேசுகிறார், 15 பேசுகிறார். எப்பொழுது 16 ஆபிரகாம் தன் காரியத்தை, ஒரு காரியம் முன்பாக வருகிறது, அதை ஜபத்தில் வைக்காமல் சாராய்க்கு செவி கொடுத்தானோ, அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், உலக சத்தத்துக்கு செவி சாய்த்தானோ, கர்த்தர் அப்பொழுது பேசுவதை நிறுத்திவிட்டார். 86 பேசின ஆண்டவர் அதன் பிறகு 17:1 தான் பேசுகிறார். ஏறக்குறைய 13 கர்த்தருடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்கவில்லை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்களை நம்மால ஜெபத்துல வைக்க முடியவில்லையே, ஏன்? நமக்கு தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியமில்லை என. ஆண்டவருக்கு பிரியமில்லை என தெரிந்தும் ஏன் நாம் அதை விரும்ப வேண்டும்? தேவன் வெறுக்கிறதை வெறுக்கவும், தேவன் விரும்புகிறதை விரும்பவும் நாம் பழகுவோமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஓட்டம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டே இருக்கும். பரலோக சத்தம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில துண்டிக்கப்படவே கூடாது. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவருடையவர்கள். உலக ஆலோசனைகள், உறவுகளின் ஆலோசனைகள் நமக்கு செவ்வையாய் தோண்டலாம். இங்கே சாராள் சொல்லும் போது ஒரு வார்த்தையை வைத்துதான் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். இந்த உலகத்திலிருந்து வருகிற சத்தங்களில் எல்லாம் ஆமை நிச்சயமான பதில் இருக்காது. ஒருவேளை நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதே, அது ஆம் அல்லவென்றல்ல, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே பரலோக சத்தத்துக்கு செவி சாய்ப்போம், எல்லாவற்றையும் ஜெபத்தில் வைப்போம், தேவன் தருகிற பதிலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, சில காரியங்களை நாங்கள் செய்ய விரும்பி அது உமக்கு பிரியமில்லை என தெரிந்ததினாலே நாங்கள் ஜெபத்துல வைக்காம இருக்கிறோம்ப்பா. இந்த நாளில் எங்களோடு உணர்த்தி பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீரே நடத்தும், எல்லாவற்றையும் உங்க சன்னிதானத்துல வைக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்லமையின்

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிற விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. மக்கே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவர்.

உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் உமக்கு மாத்திரம். எங்கள் எபினேசரே, நாங்கள் உமக்கே தருகிறோம். இதுவரை எங்களுக்கு உதவினவர், அவர் என் பட்சத்தில் இருந்தார், என் தேவைகளை சந்தித்தார், அவரே எனக்கு சகாயராயிருந்தார், அவரே எங்களுக்கு பக்க பலமாயிருந்தார். நான் இதுவரை நடந்து வந்தது அவருடைய கிருபையினால, சூழ்நிலைகளை நான் கடந்தது அவருடைய கிருபையினால, தோல்விகள் மத்தியில கண்ணீரின் மத்தியில தேவன் எனக்கு கூடவே இருந்தார். அவர் நல்ல எபினேசராய் என்னை நடத்தினார்.

எத்தனையோ மனிதர்கள் எங்களை விட்டு கடந்து சென்ற பொழுது, நாங்கள் நம்பியிருந்த பல வாசல்கள் அடைபட்ட பொழுது, இனிமேல் முடியாது என்று கைவிரித்த வேளையில், எங்கள் விசுவாசம் அற்று போன வேளையில், நம்பிக்கைகள் எல்லாம் இழந்த வேளையில், நீர் நல்ல ஒரு எபினேசரா எங்கள் கரத்தை பிடிச்சிங்கப்பா. நீங்க தான் எங்களை நடத்தி வந்தீங்க டாடி. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்க்குறோம். எபினேசரே, நீங்க தான் எங்களை நடத்துனீங்கப்பா. நீங்க தான் எங்களை நடத்துனீங்க. நீங்க இல்லாம எங்களால் ஒரு அடி எடுத்து வைத்திருக்க முடியாதப்பா. நெருக்கத்தின் வேளையில, கண்ணீரின் பள்ளத்தாக்கில, மரண இருளின் வேளையில, நீர் நல்ல எபினேசரா எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல, நீர் எங்களை சுமந்து எங்களை இதுவரை எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தினீங்கப்பா. நீங்க நடத்தினீங்க, நீங்க நடத்தினீங்க ஆண்டவரே, நீங்க நடத்தினீங்கப்பா.

0: பேர் சொல்ல முடியும், நன்றி சொல்ல வார்த்தை இல்ல.
1: நன்றி சொல்ல வார்த்தை இல்ல.
0: இனிமேலும் எங்களை நடத்த

சில வேளைகள் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்கு வேற என்ன ஆண்டவரே செலுத்த முடியும்? நீர் நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் எதை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். நீங்கள் ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நன்றியுள்ள ஒரு இருதயம். அவ்வளவுதான், அவர் இதுவரை நடத்தி வந்ததுக்கு நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ஒரு நன்றியுள்ள இருதயம். என்னை மறவாமல் நினைத்தீங்கப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சேர்ந்து ஆராதிக்கலாமா? என்னை மறவாமல் நினைத்த அந்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து

உங்களை இதுவரை நடத்தின எபினேசர் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. இனி மேலும் எங்களை நடத்த நீர் உண்மை உள்ளவரப்பா. ஒரு ரோட்ல இருக்க பிச்சைக்காரன்ட்ட போய் நம்முடைய தேவை போய் சொல்ல மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவனால செய்ய முடியாது. அப்போ நமக்கு ஏற்கனவே உதவி செய்தவர்கள், இல்லாவிட்டால் ஏற்கனவே உதவியை பெற்றவர்கள், இல்லாவிட்டால் உதவி செய்ய திராணி உள்ளவர்கள், இந்த மூன்று காரணங்கள் இருந்தால் தான் நம்ம உதவி கேட்போம். இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் இதுவரை உதவின எபினேசர் அப்படின்னும் போது, நான் ஏன் இன்னைக்கு தைரியமாக நான் அதை பாடுறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் தான் எனக்கு உதவினார், இதுவரைக்கும் என்னை அவர் தான் நடத்தினார். இந்த வேதத்தில் நம்ம அதுக்கு தான் ஆண்டவர் இத்தனை சம்பவங்களை நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா இத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உலக தோற்றத்தின் முதல்ல இருந்து ஆண்டவர் எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னொன்று, நம்ம ஏன் இன்னைக்கு தைரியமா பாடுறோம்னா, என் தேவனுக்கு உதவி செய்வதற்கு திராணி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர், அவர் உதவி செய்ய கூடாதபடி அவர் பலவீனமானவர் அல்ல, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் அதனால கலங்க போறதில்லை ஆண்டவரே. இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய சவால்கள், பெரிய மலை போன்ற தேவைகள் உங்க முன்னாடி இருக்கலாம். ஆனா நான் சொல்லுவேன், இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த அந்த எபினேசர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா.

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உம்மை போல வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆமே. ஓ வாக்கு மாறாதவரே. எல்லா கண்கள் அப்படியே மூடி இருக்கிற தேவ பிரசன்னத்தில், வாக்கு மாறாதவர் நம்மை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மை புறக்கணியாதவர். மனிதர்கள் தள்ளின போது அவர் நம்மை தள்ளவே இல்லை. மனிதர்கள் புறக்கணித்த பொழுது அவர் நம்மை புறக்கணிக்கவே இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை தேடி வந்தார். உதாசீனம் பண்ணப்பட்ட நேரத்தில் அவர் நமக்காக நின்றார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவரை போல வேறொரு அர்ச்சகர் இல்லை. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நான் வாழ்வது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கடந்து வந்தது உம்முடைய கிருபை. ஆண்டவரே,

எங்களை தாங்கினது உம்முடைய கிருபை ஆண்டவரே. 2019 முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே. எங்க பலன் அல்ல, எங்க ஆரோக்கியம் அல்ல, எங்க சம்பாத்தியம் அல்ல, எங்க ஞானம் அல்ல, எங்க பலன் அல்லப்பா, உங்க கிருபை தான் எங்களை தாங்கினது. உங்க இறக்கம் தான் எங்களை நடத்தி வந்தது. உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு ஆதரவாய் வந்தது. உங்களுடைய மேலான பிரசன்னமே எங்களை நடத்தின

எங்களை விட்டு விலகாத கிருபை, எங்களை புறக்கணிக்காத கிருபைப்பா. எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பாதுகாத்தீரப்பா. எங்களை சுகமா நடத்தி வந்தீங்களாண்டவரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நன்றி பெருக்கோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். 2019 ஆண்டு கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்கிறாரு. அவர் எத்தனை நல்லவர். எத்தனையோ பலவீனங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், புறக்கணிப்புகள், ஓ வேதனைகள் வந்த பொழுதெல்லாம் நம்மை விட்டு விலகாமல் இருந்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அவர் மட்டும்தான் நம்மை விட்டு விலகாதவர். அவர் மாத்திரமே நம்மை புறக்க விடுதலை சம்பவிக்கிறது. உங்க சரீரங்களை இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. உங்க சரீரங்களை இப்பொழுதே தெய்வீக வல்லம் இறங்கி வருகிறது. உடைக்கப்பட்ட குடும்ப உறவுகளுக்குள்ளாக, பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளுக்குள்ளாக இன்றைக்கு தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஒற்றுமையை குலைக்கிற, ஐக்கியத்தை குலைக்கிற, குடும்பத்தை பிரிக்க பார்க்கிற சகல பொல்லாத வல்லமைகள் இந்த ராத்திரி வேளையில் அதனாக்கப்படுவதாக. நல்ல கையை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். சரீரத்திலிருந்து இப்பொழுதே பலவீனங்கள் விலகுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த ராத்திரி வேளையிலே விடுதலை கொடுக்கிற தேவ கரம், விடுதலை கொடுக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய மகிமை உள்ள கரம் அசைவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென்.

என் உயிரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திர. உன் வசந்தம் எங்களுக்கு மருந்து, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம் ஆண்டவரே. ஓமே நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. இது எத்தனை நல்லவர் ஆண்டவரே. சேர்ந்து கத்தரை ஆராதிப்போமா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம்

இருக்கிற ஆண்டவரே, உயிர் உள்ள நாளெல்லாம் ஓமை துதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எனக்கு உணவாக இருக்கிறபடினாலே, உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறபடினாலே, இரவும் பகலும் உடைய வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே, ஓ உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா, அர்ப்பணத்தோட பாடலாமா, அவரை உயர்த்துவோமா.

உயிரான தெய்வமே, எங்கள் உயிரோடு கலந்தவரே, எங்கள் உயிருக்கு மேலானவரே, உமை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிற ஆண்டவரே, உம்முடைய நாமமே உயர்ந்தது, உம்முடைய நாமமே மேலானது, உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலானது. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மாறாத உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், மேலானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி மேலான நாமமே எங்கள்

உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோப்பா. உங்க நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். கனமும் மகிமை மாட்சுமை மகத்துவமும் மேலான எங்கள் தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரே ஆராதனைக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும்

balariante ra balara shera ba ori balara diante ra bara kalara dana riash ori baka shera tana riante ra ba balara dana ma உடைய மேலான பிரசனத்துக்காக உம்மை ஆராதிக்கும் பொழுது நிரப்புகிற பிரசனத்துக்காக உம்முடைய மாறாத பிரசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவ, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ராகா சந்தோ ரோபோ யாந்தே யாந்தனவரி பாபா மரியாலே. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. உயர்த்துகிற ஆண்டவரே, நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணுது. நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம். கனம், மகிமை, மாட்சி, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை, ஆராதனை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர்

நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ அல்லேலூயா, உம்மை அன்றி யாரை நாங்கள் பாடுவோம்? நீர் எத்தனை

இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபமா எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்றாரை இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் துடைக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஒரு அற்புதம் என்னைக்கு நடக்கணும்? நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோப்பா. எங்கள் தேசத்துல இயல்பு நிலை திரும்பட்டாண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓ ரபலரியான் தேரவரவலவரா.

நம் இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, 7 மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்னைக்கு உங்களை பார்த்தவொன்னு சொல்ல விரும்புறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியில 4வது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்கினி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிற உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாட போகிறோம்.

பிள்ளையே, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியேல் சிங்க கருவியில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காமல் இருந்துவிட்டு அதிகாலையிலே கெவியண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தாவீது தானியேல் சொல்கிறான்,

கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறார். நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ் எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி.

மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக, தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் இன்றைக்கு நிறைவாய் உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலை சம்பவிப்பதாக, தேவ ஆவியானவர் நிறைவாய் நடக்குவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய கரங்களுக்கு பாதுகாப்பாய் அமருவதாக. எல்லா தடைகள் விலகட்டும்.

0: உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. உன் நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை சகலமும் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. பிரசன்னத்தான நிரப்பு கண்ணாடி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அனுதின தியானம்.

நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நீ.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே நன்மை பெரியது என்ற தலைப்பினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நன்மை பெரியது. நல்லவரான தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகம் அதிகமாய் நன்மை செய்வார். தேவ பிள்ளையே, உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தன் அடிக்கடி நம்முடைய தேவன் நல்ல தேவன், சாத்தானோ கெட்ட சாத்தான் என்பார். சாத்தானுடைய கெட்ட குணங்களை ஆராய்வதை பார்க்கிலும் கர்த்தருடைய நல்ல சுபாவங்களையும் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பெரிய நன்மைகளையும் தியானிப்பது எத்துணை பாக்கியமானது. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று சங்கீதம் 25:8 சொல்லுகிறது. இந்த பூமி முழுவதும் கர்த்தருடைய நன்மையான சிருஷ்டிப்புகளால் நிரம்பி இருக்கிறது. எத்தனையோ அருமையான கனிதரும் விருட்சங்கள், எத்தனையோ அழகான மலைகள், பள்ளத்தாக்குகள், குளங்கள், ஏரிகள், எத்தனையோ அழகான மீன்கள், மிருகங்கள், பறவைகள், வண்ணத்து பூச்சிகள், சூரியனிலிருந்து வரும் நன்மை, சந்திரனிலிருந்து வரும் நன்மை, காற்றிலிருந்து வரும் நன்மை, யாம் அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளிலும் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளலாம். மனுமக்களை பார்க்கும் போது அவர் மனதுருகினார், குருடருடைய கண்களை திறந்தார், சப்பாணிகளை குதித்து நடக்க பண்ணினார், அசுத்த ஆவிகளை துரத்தினார், மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். அவர் பெற்றிருந்த அபிஷேகம் நன்மை செய்ய அவரை தூண்டிக்கொண்டே இருந்தது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அப்போஸ்தலர் 10:38. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகூம் 1:7. சிருஷ்டிப்பிலே அவ்வளவு நன்மைகளை செய்தவர் கல்வாரி சிலுவையிலும் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அதனால் பாவ மன்னிப்பை பெறுகிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறோம், நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு போகும் போதும் நமக்காக ஆயத்தமாக்கின அருமையான வாசஸ்தலங்கள் சுதந்திரங்களை காண்போம். தாவீது கர்த்தருடைய நன்மைகளை எண்ணி எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று குறிப்பிடுகிறார். நன்மையினால் வாயை மட்டுமல்ல நம் ஆத்துமாவையும் நிரப்புகிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பதே பெரிய நன்மை அல்லவா? ஆமேன். உங்கள் நினைவுக்காக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. ஆம் அன்பான தேவ ஜனங்களே, இப்படியான தேவ செய்திகளையும் மனதுக்கினிய பாடல்களையும் உயிருள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ எமது இணையதள முகவரி www.gfanfm.com. நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
1: பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையா இந்த நாளை காண பண்ணியிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. எபேசியர் 5:7. அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு எழுதின வார்த்தை. ஒரு தேவ பிள்ளைக்கு முக்கியமான காரியங்களில் ஒன்றுதான் ஐக்கியம். எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும், ஆனால் யாரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அந்நிய நுகத்தில் இணைக்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் வேதம் நமக்கு எழுதி காண்பிக்கிறது தெரியுமா? ஐக்கியம் மிக மிக அவசியமானது. காரணம், எப்படி விழுங்கலாம், எவனை விழுத்தள்ளலாம், இதுதான் பிசாசின் தந்திரம். யாருக்குள்ளே எப்பொழுது அவன் புகுந்து தேவ பிள்ளைகளை தள்ளிவிடலாம் என்பதை தான் அவன் கவனமாய் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு மிக சிறந்த உதாரணம் இயேசு தம்முடைய சீஷர்களோடு பந்தியில் இருந்தபோது யூதாஸ் காரியோத். இயேசுவுக்கு விரோதமாகி செயல்படுகிற கூட்டத்தோடு ஐக்கியம் கொள்ளுகிறான். அந்த ஐக்கியத்தின் அடையாளமாக 30 வெள்ளிக்காசை வாங்கிக் கொள்ளுகிறான். வாங்கி கொண்ட பிறகு அவன் வந்து இந்த கூட்டத்திலும் அமர்ந்து கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். எதற்காக? இயேசுவுக்கு எதிராய் செயல்பட வைக்க. இதையெல்லாம் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் நித்தியத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. நம்மை தேவன் முன்குறித்து அழைத்திருக்கிறார். நம்மை வழித்தப்பி போக பண்ணுகிற, நம்மை மோசம் போக பண்ணுகிற எந்த ஒரு நபரோடும் ஐக்கியம் கொள்வதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்பு செலுத்த வேண்டும், எல்லாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் ஐக்கியம் கொள்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், அதனுடைய 5 முதல் விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. 6வது வசனம், இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாய் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். நாம் ஆண்டவர் கிட்ட காரியத்தில் விரும்பி நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் போது அதிலிருந்து நம்மை பின்வாங்க வைக்கும்படியாக நம்மோடு யாராவது பேசுவாங்கன்னா அவங்களுக்கு பங்காளிகள் ஆகக்கூடாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம கிட்ட ஒருத்தங்க பழகுறாங்க, பேசுறாங்க, நெருங்கி இருக்கிறாங்க, அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அவர்களோடு இருக்கிற நட்பு நிமித்தமாய் நாம் தேவனை விட்டு தூரம் போவோமானால் அந்த நட்பு நம்மை மோசம் போக்குகிற நட்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. அது எந்த நட்பா இருந்தாலும் சரி, அதை துண்டிக்க வேண்டும். அதைதான் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள், அப்படிப்பட்டவர்கள் நின்று விலகி கொள்ளுங்கள். காரணம், பிசாசானவன் அவர்கள் மூலமாய் உங்களை வஞ்சிக்க பார்க்கிறான். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து பாதுகாத்து நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, எங்கள் வாழ்க்கையிலே அப்பா, எங்கள் வாழ்க்கையின் வட்டத்துக்குள்ளே அப்பா, எங்களை மோசம் போக பண்ணுகிற எந்த ஒரு நபரும் வராதபடிக்கு நீர் வேலியடைத்து காத்து கொள்வீராக. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. உம்மோடு இருக்கிற உறவை விட்டு விலக பண்ணுகிற எந்த உலக உறவுகளும், எந்த நட்பு வட்டாரங்களும் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க போதும்பா, நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-FAN FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே நன்மை பெரியது என்ற தலைப்பினோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நன்மை பெரியது. நல்லவரான தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகம் அதிகமாய் நன்மை செய்வார். தேவ பிள்ளையே, உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தன் அடிக்கடி நம்முடைய தேவன் நல்ல தேவன், சாத்தானோ கெட்ட சாத்தான் என்பார். சாத்தானுடைய கெட்ட குணங்களை ஆராய்வதை பார்க்கிலும் கர்த்தருடைய நல்ல சுபாவங்களையும் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பெரிய நன்மைகளையும் தியானிப்பது எத்துணை பாக்கியமானது. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று சங்கீதம் 25:8 சொல்லுகிறது. இந்த பூமி முழுவதும் கர்த்தருடைய நன்மையான சிருஷ்டிப்புகளால் நிரம்பி இருக்கிறது. எத்தனையோ அருமையான கனிதரும் விருட்சங்கள், எத்தனையோ அழகான மலைகள், பள்ளத்தாக்குகள், குளங்கள், ஏரிகள், எத்தனையோ அழகான மீன்கள், மிருகங்கள், பறவைகள், வண்ணத்து பூச்சிகள், சூரியனிலிருந்து வரும் நன்மை, சந்திரனிலிருந்து வரும் நன்மை, காற்றிலிருந்து வரும் நன்மை, யாம் அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளிலும் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளலாம். மனுமக்களை பார்க்கும் போது அவர் மனதுருகினார், குருடருடைய கண்களை திறந்தார், சப்பாணிகளை குதித்து நடக்க பண்ணினார், அசுத்த ஆவிகளை துரத்தினார், மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். அவர் பெற்றிருந்த அபிஷேகம் நன்மை செய்ய அவரை தூண்டிக்கொண்டே இருந்தது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அப்போஸ்தலர் 10:38. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகூம் 1:7. சிருஷ்டிப்பிலே அவ்வளவு நன்மைகளை செய்தவர் கல்வாரி சிலுவையிலும் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அதனால் பாவ மன்னிப்பை பெறுகிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறோம், நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு போகும் போதும் நமக்காக ஆயத்தமாக்கின அருமையான வாசஸ்தலங்கள் சுதந்திரங்களை காண்போம். தாவீது கர்த்தருடைய நன்மைகளை எண்ணி எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று குறிப்பிடுகிறார். நன்மையினால் வாயை மட்டுமல்ல நம் ஆத்துமாவையும் நிரப்புகிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பதே பெரிய நன்மை அல்லவா? ஆமேன். உங்கள் நினைவுக்காக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. ஆம் அன்பான தேவ ஜனங்களே, இப்படியான தேவ செய்திகளையும் மனதுக்கினிய பாடல்களையும் உயிருள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ எமது இணையதள முகவரி www.gfanfm.com. நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
2: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
3: அந்த காலத்து வீடுகளை பார்த்திருப்பீங்க. அந்த வீடுகளை கட்டிய விதத்திலேயே நம்முடைய வாழ்வியல் தத்துவத்தை மறைமுகமா நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுக்கறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். முதல்ல வாசப்படி, படி. அதாவது இளமையில கல்வி பயிலணும். ஒரு படி ஏறினதுக்கு அப்புறம் 2 அடி நடந்து உள்ள வர்றது மாதிரி அமைஞ்சிருக்கும். அதாவது முதல்ல படி, அப்புறம் அதன்படி நட அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கப்புறம் பெரும்பாலான பழைய வீடுகள்ல மிக குறுகிய அளவுல உத்தரம் அமைஞ்சிருக்கும். தலை குனியாம நம்ம 8 வச்சு நடந்தா மேல உள்ள உத்தரம் நம்ம தலையில இடிக்கும். அதன் அர்த்தம் தலை குனிந்து முன்னேறு. தலை குனியாம நம்ம 8 வச்சு நடந்தா மேல உள்ள உத்தரம் நம் தலைய ஒரு பதம் பாத்துரும். ஆக ஒரு படி ஏறி 2 அடி நடந்து தலை குனிஞ்சு உள்ள வரும்போது வீட்டின் நிலைக்கதவு பக்கத்துல ஒரு சின்ன மணி தொங்கவிடப்பட்டிருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம வீடே ஆனாலும் நான் உள்ள வர்றேன் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கணுங்கிறது தான். வீட்டுக்கு உள்ள போன உடனே ஒரு சின்ன மேடை போல ஒரு திண்ணை இருக்கும். சில வீடுகள்ல வீட்டின் வெளியே இருக்கும், ஆனா சில வீடுகள்ல உள்ள இருக்கும். இங்க உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம். ஆக மொத்தம் அர்த்தம் என்னன்னா, படி, அதன்படி நட, பணிவாக முன்னேறு, பின்பு ஓய்வெடு. இந்த காலகட்டத்துல இது போல அழகிய அர்த்தமுள்ள வீடுகளை பார்க்க முடியாது. வீடு அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு பின் நமது சந்ததிகளுக்கும் உரியது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். இறந்த பிறகும் அவன் வீட்டை அவனே தூக்கிட்டு போறவன் மாதிரி நாய்கள் ஜாக்கிரதை, கேட்டை திறந்தவுடன் மூடவும், கேட்டின் முன் வாகனம் நிறுத்தாதே அப்படிங்கிற மிரட்டலான வாசகம் எழுதிய வீடுகளைத்தான் இப்போ அதிகமா பார்க்க முடியுது. அதுக்காக முன்காலத்துல கட்டின மாதிரி வீடுகளை கட்டுங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு வீட்டை எப்படி கட்டணும்னு பரிசுத்த வேதாகமமே நமக்கு சொல்லி கொடுக்குது. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். வீட்டுல தெய்வீக கலை இருக்கணுங்க.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:11-12 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Let us read from the book of Proverbs chapter 3 verses 11 and 12.
1: என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே.
2: My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction.
1: தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்.
2: For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில நாட்களாக நாம் தொடர்ந்து இந்த வசனத்திலே தரித்திருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, for past few days we are staying in this verse and we are learning from this verse.
1: நாம் முக்கியமாக முதலாவது தேவனுடைய தெய்வீக சிட்சைக்கும் தெய்வீக தண்டனைக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலாவது நாம் படித்து கொண்டோம்.
2: First we studied the difference between divine punishment and divine chastisement.
1: நான் நினைக்கிறேன் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
2: I tell you there is a great difference between the both.
1: தெய்வீக தண்டனை என்பது அவருடைய கோபாக்கினைக்கு பாத்திரராய் இருக்கிற தேவனற்ற துன்மார்க்க மக்கள் மேல் வெளிப்படுகிறது.
2: Divine punishment is revealed on people who are worthy to receive the wrath and punishment of God who walk in a wicked ways.
1: ஆனால் தெய்வீக சிட்சை என்பது துன்மார்க்கருக்கல்ல தம்முடைய சொந்த பிள்ளைகள் மேல் வெளிப்படுகிறது.
2: But divine chastisement or divine discipline is not for his enemies or wicked people, but it is for his children.
1: உலகத்தின் நியாயாதிபதியாக தம்முடைய சத்துருக்கள் மேல் தம்முடைய கோபாக்கினையை தேவன் வந்து வெளிப்படுத்துகிறார்.
2: As a judge of all the earth, God will yet take vengeance on of all his foes.
1: ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் வரவேண்டிய கோபாக்கினையை தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் இயேசு வெளிப்படுத்தி விட்டார்.
2: But the Lord revealed or put over the vengeance or the wrath that should come on us who are his children upon Jesus.
1: இயேசுவின் மேல் கோபாக்கினை வந்து விட்டது.
2: This wrath came upon Jesus.
1: ஆகவே நம்மேல கோபாக்கினை இல்ல, நமக்கு வருகிறது சிட்சை.
2: Therefore we don't have this punishment but we have discipline.
1: இதுல வித்தியாசம் என்ன நம்ம படித்தோம்.
2: So we saw the difference between both.
1: நான் சொன்னேன் ஒரு தண்டனை என்பது ஒரு சூழ்நிலையை சரி செய்கிறது, சிட்சை என்பது ஒரு நபரை சீர் செய்கிறது.
2: I told you punishment is about making the situation right whereas discipline is about helping the person get right.
1: தண்டனையில பார்ப்பீர்களானா தகப்பனுக்கும் மகனுக்கும் தண்டனை இருக்குமானால் ரெண்டு ஒருவர் இன்னொருவருக்கு தண்டிக்கும் போது அந்த தண்டனை ரெண்டு பேரையும் வெகுவாராக பிரித்து விடுகிறது. ஆனால் சிட்சையோ ரெண்டு பேருக்குள்ள உறவை உறுதிப்படுத்துகிறது.
2: In punishment the bonding between the parent and child become estranged whereas in discipline the bonding becomes stronger between the parent and the child.
1: தண்டனை என்பது என்ன சொல்லுகிறது என்றால் நான் சொல்லுகிறதை நீ அப்படியே செய்ய வேண்டும் என்று அதை கண்டிப்பாக்குகிறது. அதற்கு எந்த ஒரு வாய்ப்பையும் மாற்றி செய்வதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஆனால் சிட்சை என்பது ஆலோசனையை கொடுத்துவிட்டு தெரிந்தெடுக்கிற வேலையை பிள்ளையினுடைய கையிலே கொடுக்கிறது.
2: Punishment demands compliance of the rules whereas discipline gives a counsel and presents a choice for the child to choose it.
1: தண்டனை என்பது ஒரு பிள்ளையை ஒரு குற்றவாளியாக பார்க்கிறது. சிட்சை என்பது ஒரு பிள்ளையை சீஷனாக பார்த்து நீண்ட காலம் எடுத்து அவனை உருவாக்குகிறது.
2: Punishment sees the child as a criminal but discipline sees the child as a disciple and it takes a long process to make the child.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை
2: முதலாவது
1: தம்மால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லது புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகளை தேவன் சிட்சிக்கிறார்.
2: First the Lord will discipline his adopted children.
1: இரண்டாவது அவர் மறுபடியும் பிறந்த அவருடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார்.
2: Next the Lord disciplines born again children.
1: மூன்றாவது அவருடைய உடன்படிக்கை கீழ் கொண்டு வரப்பட்ட உடன்படிக்கையின் பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார்.
2: Third the Lord disciplines covenant children who are brought under his covenant.
1: அது மாத்திரமல்ல கடந்த முறை நாம் தியானித்த பொழுது அடுத்த பகுதியை நாம் தியானித்தோம். ஆண்டவர் ஏன் சிட்சிக்கிறார், நம்மை ஏன் சிட்சிக்கிறார்.
2: In the last meditation we saw the causes of God discipline. Why does the Lord discipline us?
1: நம்மை தேவன் சிட்சிக்க காரணம் என்ன?
2: What are the reason or causes for God to discipline us?
1: மூன்று காரியங்களை கவனித்தோம்.
2: We saw three things.
1: ஏன் நம்மை மாத்திரம் ஆண்டவர் சிட்சிக்கிறார், பிள்ளைகளை சிட்சிக்கிறார் என்றால், முதலாவது நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமான பிள்ளைகள், ஆகவே நம்மை சிட்சிக்கிறார்.
2: So first reason why the Lord disciplines is we are not our own but we are his own.
1: இரண்டாவது ஏன் தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால், தேவன் நம்மை சிட்சிக்கிறதுக்கு பின்னணியில நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
2: Second, why the Lord disciplines is because God has his own plan about us.
1: ஏதோ நம்மை வேதனைப்படுத்த வேண்டும், நம்மை நெருக்க வேண்டும், நம்மள நசுக்கணும், அவர் சும்மா நம்மள சிட்சிக்கல.
2: It's not that the Lord disciplines just to afflict us or just to press it or cause pain to us.
1: அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் சாயல் நம்மில் வெளிப்படுவதற்கு ஏதுவாக நம்மை சிட்சிக்கிறார்.
2: The Lord disciplines us that the image of his son Jesus may be seen in us.
1: மூன்றாவது கவனித்தோம், ஏன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால், தேவன் நம்மை இன்னும் பூரணப்படுத்தவில்லை. நாம் பூரணத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம், நாம் இன்னும் அடைந்தாயிற்று, முற்றிலும் நாம் தேறவில்லை, ஆகவே தேவன் நம்மை சிட்சிக்கிறார்.
2: The third reason why the Lord disciplines is that the work of God is not over yet in our life to attain perfection.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம்.
2: Today we're going to meditate the next part.
1: இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற நம்முடைய தியானத்தின் நோக்கம் என்னவென்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு சிட்சிக்கிறார்.
2: Today we're going to study about how the Lord disciplines his children.
1: இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு வந்து characteristics of God's discipline, அல்லது தேவனுடைய சிட்சையின் தன்மை என்ன, குணாதிசயம் என்ன.
2: So today the title of the sermon is characteristic of God's discipline.
1: மறுபடி வாசிக்கலாம், நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாமே.
2: Let us read again Proverbs chapter 3 and verse 12.
1: எவ்வாறு தேவன் சிட்சிக்கிறார்?
2: How will the Lord discipline?
1: தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்.
2: For whom the Lord loves he corrects just as a father the son in whom he delights.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: தேவனுடைய சிட்சையை குறித்து வேதம் பேசும்போது ஒரு உலக பிரகாரமான அல்லது மாம்சத்தில் உள்ள தகப்பனுக்கும் பரலோக தகப்பனுக்கும் உள்ள ஒற்றுமை சம்பந்தத்தை கொண்டு வந்து ஆண்டவர் அதை விளக்குகிறார்.
2: While talking about God discipline, the Bible often here draws attention to the similarity between human fatherhood and divine fatherhood.
1: ஆகவேதான் நீங்கள் எபிரேயர் 12 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது,
2: That's why if we read Hebrews chapter 12 verses 9 and 10,
1: 7 வசனத்தை கூட வாசித்தரலாமே.
2: We can read verse 7 as well.
1: அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
2: For if you endure chastening, God deals with you as with sons. For what son is there whom a father does not chasten?
1: இங்க தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோன்னு சொல்லும்போது அது யாரை குறிக்கிறது என்றால், உலக பிரகாரமான ஒரு தகப்பனை பற்றி பேசுது.
2: So when it says that for what son is there whom a father does not chasten, it actually refers to the father of this world.
1: இன்னொன்னு பாருங்க, 9 வசனத்தை பாருங்களேன், அதே எபிரேயர் 12:9.
2: Look at verse 9 again.
1: அங்கே வாசிக்கிறோம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா?
2: Furthermore, we have had human fathers who corrected us and we paid them respect. Shall we not much more readily be in subjection to the fathers of spirit and live?
1: பாத்தீங்களா, தகப்பன் சிட்சியாத புத்திரன் கிடையாது.
2: So there is no son whom the father has not chastened.
1: இந்த உலகத்துல தகப்பன் சிட்சிக்கும் போது அதை அஞ்சி நடக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க.
2: And when the father corrects in this world, we have children who pay respect to that.
1: அதே போல நாம தேவனுடைய சிட்சைக்கு நாம அஞ்சி நடக்கணும்.
2: Similarly, we should also pay respect and be subject to the
1: பத்தாம் வசனத்துல வாசிக்கும் போது,
2: In verse 10 it says,
1: இந்த உலக தகப்பன்மாருடைய சிட்சையை வந்து மறுபடியும் கொண்டு வருகிறார். உதாரணமாக அவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் சிட்சித்தார்கள், தங்களுக்கு நலமாய் தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள்.
2: Here again he speaks about the human fatherhood, for they indeed for a few days chastened us as seemed best to them.
1: அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய சிட்சையை எதோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், மனுஷன் அல்லது உலக பிரகாரமான தகப்பனுடைய சிட்சைக்கு ஒப்பீடு செய்கிறார்.
2: So here he compares the God's discipline with the discipline of the father in this world.
1: ஆனால் நீங்கள் நிஜமாக நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒரு உலக பிரகாரமான மனுஷனுடைய அல்லது மாம்சத்திற்குரிய ஒரு தகப்பனுடைய சிக்ஷைக்கும் பரம தகப்பனுடைய சிக்ஷைக்கும் நீங்க ஒப்பீடு செய்வீர்களானால் உலக பிரகாரமான மாம்ச தகப்பன் உண்மையாகவே ஒப்பீடே செய்ய முடியாத அளவு மறைந்து மாயமாய் போய்விடுவான்.
2: So, but if you truly compare the human father with the heavenly father, truly the human father will fade away where he cannot be compared at all.
1: அநேக காரியங்கள் ரெண்டு பேருக்கு வந்து சில வேளையில காமன் ஆன சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம். ரெண்டு பேரும் வந்து ஒன்னோட ஒன்று நீங்க இணைத்து பார்க்கலாம்.
2: There may be many similarities between them both.
1: பொதுவான சில காரியங்களை பார்க்கலாம்.
2: You can see similarities in general.
1: ஆனா ரெண்டு பேரும் நீங்க ஒரே விதமாக இணையாக நீங்க நினைக்கவே முடியாது.
2: But you cannot consider both to be equal.
1: இது எப்படி இருக்குன்னு சொன்னா,
2: you know, how is this?
1: நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மெழுகுவத்திக்கும் வெளியில பிரகாசிக்கிற சூரியனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி தான்.
2: So it is like the difference between the candle that we have at home and the sun we have that gives light.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: ரெண்டுக்கும் अनेक பொதுவான குணாதிசயங்கள் இருக்கிறது.
2: So they both have similarities between the both.
1: ஆனால் உண்மையில் பார்த்தால் ரெண்டையுமே இணையாக நீங்க கொண்டு வரவே முடியாது.
2: But truly to say you cannot equal both.
1: உதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன மெழுகுவத்தியும் வெளிச்சம் கொடுக்குது, வெளியில பிரகாசிக்கிற சூரியனும் வெளிச்சம் தான் தருது.
2: So the candle that we have at home, it gives light. The sun also gives light.
1: ஆனா என்ன வித்தியாசம்? ஒரே வெளிச்சம்
2: கொடுக்குது.
1: இந்த மெழுகுவத்தி வெளிச்சம் கொடுத்தாலும் அது ஒரு சின்ன அறைக்கு மட்டும் தான் வெளிச்சம் கொடுக்கும், சூரியனோ பூமிக்கே வெளிச்சம் கொடுக்கும்.
2: Though the candle gives light, it gives light only to those in a room, but whereas the sun gives light to the world.
1: அதே போல பாருங்க, ஒரு மெழுகுவத்தியில் இருக்கிற நெருப்பு வந்து சூடு கொடுக்கும், சூரியன் என்ன கொடுக்கும்? சூட்டை கொடுக்கும்.
2: So similarly, the candle gives heat, so does the sun.
1: ஆனா வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெழுகுவத்தியினுடைய தீ இருக்கு பாருங்க, அது அதிகபட்சம் என்ன செய்யும்னா அதோட மெழுக வந்து உருக செய்யும்.
2: So what is the difference is that this candle to the maximum may melt the wax.
1: ஆனா சூரியனுடைய ஒளி இருக்கு பாருங்க, பனி மலைகளை கூட உருக செஞ்சிரும். அப்படியே
2: but the sun melts even mountains of ice.
1: அப்போ ரெண்டுக்குள்ளேயும் பொதுவான சில தன்மைகள் இருந்தாலும் ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று நீங்க ஒப்பிடவே முடியாது.
2: So though there are certain similarities between them, but you cannot equal them or compare the both.
1: அதே போல உலக பிரகாரமான மாம்ச தகப்பனுக்கும் பரம தகப்பனுக்கும் சில பொதுவான காரியங்கள் இருந்தாலும் ரெண்டு பேரையும் நீங்க இணையாக நிறுத்தவே முடியாது.
2: Similarly, when you can find certain similarities between the heavenly father and human father, but you cannot equal them both.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: உலக பிரகாரமான மனித தகப்பன் மாதிரியிலேயே நல்ல தகப்பன் கெட்ட தகப்பன் என்று நம்ம வித்தியாசப்படுத்துறோம்.
2: So even in the human father, we have a difference between as good earthly father.

0: என்னுடைய எண்ணங்களுக்கு என்னுடைய எண்ணங்களுக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு
1: சொன்னேன். So that's why the Lord said as the difference between the heaven and earth so are the distance between your thoughts and my thoughts.
0: ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: I will show you an example.
0: மத்தேயு 7 அதிகாரத்துக்கு வாங்க.
1: Come to Matthew 7.
0: 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கும்போது
1: verses 9 to 11
0: அங்கே இயேசு சொல்லுகிறார், உங்களில் எந்த மனுஷன் ஆகினாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா?
1: Or what man is there among you who if a son asks for bread will give him a stone, or if he asks for a fish will he give him a serpent?
0: அப்போ அவர் சொல்றது அவன் கேக்குறத எந்த தகப்பனும் கொடுத்துருவான் தன் பிள்ளைக்குன்னு சொல்றாரு.
1: So here he says that a father will give whatever his son asks him.
0: நாம இதை வந்து உலகத்துல நல்ல தகப்பன்னே மச்சிட்டா கூட,
1: if you consider this to be the best earthly father,
0: தேவனோடு நீங்க இணையா பார்க்க ஆரம்பிச்சீங்கனா,
1: but if you compare that father with God,
0: இப்படிப்பட்ட கொடுக்கிற தகப்பனுக்கு பைபிள் கொடுக்கிற பட்டம் என்னன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள். அடுத்த வசனம் ஆரம்பிக்கும்.
1: The next verse starts as if you then being evil, this is the title given to this good father.
0: அப்புறம் அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே உள்ள சிறந்த தகப்பன் தேவனோடு இணையாக பார்க்கப்பட்டானா, அவன் இருக்கிறதுலே பொல்லாதவனாக வெளிப்படுவான்.
1: It means that even the best dad in the eyes of the world is worst dad in comparison with God.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சங்கீதம் 27:10 அதனால தான் சொல்லுகிறது.
1: That's why Psalm 27:10 says,
0: உன் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்.
1: When my father and my mother forsake me, then the Lord will take care of me.
0: நம்முடைய தேவனோடு இணையாக எந்த அன்பையும் நாம கொண்டு வரவே முடியாது.
1: We cannot compare any other love equal to our God.
0: அவருடைய அன்பு இணையில்லாத ஒரு அன்பு.
1: So his love is incomparable.
0: அவருடைய அன்பு எட்டவே முடியாத ஒரு அன்பு.
1: His love is beyond measure.
0: அந்த அன்பு மாறாத ஒரு அன்பு.
1: It is a never changing love.
0: அந்த அன்பு எல்லா அன்பிலும் மேன்மையானதும் உயர்ந்த அன்புமாய் இருக்கிறது.
1: So that love is greater and higher in all kinds of love.
0: அழகான பழைய பாடல் வந்து பாடுவாங்க.
1: So they used to sing a very beautiful old song.
0: இயேசுவின் அன்பை குறித்து.
1: About the love of Jesus.
0: அந்த பாடல ஒரு வரியை நான் உங்களுக்கு பாட விரும்பறேன்.
1: So I want to sing a stanza from that verse.

0: ஒப்பிடவே முடியாது.
1: Even the best love of this man cannot be compared with the love of God.
0: இன்றைக்கு காலையில வந்து தேவனுடைய தகப்பனை போன்ற அன்பினால் உண்டாகிற சிட்சை, அவருடைய சிட்சைக்கு உள்ள குணாதிசயங்களை நாம் படிக்க போறோம்.
1: So today we going to read or learn about the characteristics of God discipline as a father.
0: ஒருவேளை தகப்பனுடைய சிட்சைக்கும் பரம தகப்பனுடைய சிட்சைக்கும் சில பொதுவான காரியங்கள் இருந்தாலும், தேவனுடைய சிட்சைக்கு அதற்கென்று விசேஷித்த உன்னதமான சில குணாதிசயங்கள் வேதத்தில் இருக்கிறது.
1: Though there are similarities between the discipline of God and discipline of human father, but there are certain characteristics which are very special in the Bible about God's discipline.
0: மூன்று காரியங்களை நான் சொல்ல முடியும்.
1: I can tell you three things.
0: முதலாவது,
1: First,
0: நீங்கள் மறுபடியும் நீதிமொழிகள் 3:9-10 பாருங்கள்.
1: Read Proverbs chapter 3:9-10.
0: தகப்பன், 12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்.
1: For whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது தேவனாகிய தகப்பனுடைய சிட்சையின் தன்மை என்னவென்றால், அந்த தன்மை, தேவனுடைய சிட்சை என்பது ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு சிட்சை.
1: The first characteristic of God's discipline is God's discipline is authoritative.
0: அது ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு சிட்சை.
1: It is authoritative.
0: சட்டங்களை தேவன் நியமிக்கிறார்.
1: It is God who makes the rules.
0: அவர் பிரமாணங்களை அவர் ஏற்படுத்துகிறார்.
1: He is the one who makes all the laws and rules.
0: மனிதனிடத்தில் அவர் ஆலோசனை கேட்கிறது இல்ல.
1: He will not get counsel from men.
0: ஆண்டவர் 40 நாள் மோசேயை சீனாய் மலையின் மேல் வர சொன்னார்.
1: The Lord asked Moses to come to the mount of Sinai for 40 days.
0: அங்கே அவனோடு ஆலோசனை பண்ணி ஆண்டவர் 10 கற்பனை எழுதல.
1: The Lord did not discuss with Moses and write the 10 commandments.
0: அப்பா உன்னுடைய ஐடியா கொஞ்சம் சொல்லுப்பா, உன் இன்புட் கொடு, கொஞ்சம் கொடுப்பா, உன்னோட டிஸ்கஸ் பண்ணி நான் ஒரு சட்டம் போடுறேன்னு சொல்லல.
1: So the Lord did not ask for any ideas or suggestions from Moses to write this commandments.
0: அவருடைய அதிகாரமும் வல்லமையும் அவர் என்ன நினைக்கிறாரோ அவரே திட்டமிடுகிறார், அவரே சட்டம் ஏற்றுகிறார், அவரே நியமிக்கிறார், அவரே நியாயத்தை ஆண்டவர் தீர்மானிக்கிறார்.
1: So he himself is authoritative, he is powerful, he himself lays down the rules and laws and commandments.
0: அவருடைய அதிகாரம் உள்ள ஒரு சிட்சை ஏன் வெளிப்படுகிறது என்று கேட்டால், அதுல முக்கியமான ஒரு காரியம், அவர் எதை நியமிக்கிறார் அதை அவர் ஒரு நாளும் மாற்றுகிறதே கிடையாது.
1: The reason why he is authoritative is revealed, it's because he will never change what he has already appointed.
0: உலக தகப்பனை பாத்தீங்கன்னா கூட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க.
1: So when you look at the worldly father, they will compromise.
0: கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க.
1: They will just give up.
0: அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுவாங்க.
1: They will change according to the situation.
0: ஆனா நம்முடைய தேவனோ மாறவே மாட்டார்.
1: But our God will never change.
0: மல்கியா 3:6 பாருங்க.
1: If you read Malachi 3:6,
0: நான் கர்த்தர், நான் மாறாதவர்.
1: For I am the Lord, I do not change.
0: ஏசாயா 55:10-11 வசனங்களை பாருங்கள்.
1: Isaiah 55:10-11.
0: தேவனுடைய வார்த்தையின் மாறாத தன்மையை அதை நீங்க படிக்கலாம்.
1: You can read the never changing characteristic of God.
0: மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளைய செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் செய்ய விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்.
1: For as the rain comes down and the snow from heaven and do not return there, but water the earth and make it bring forth and bud, that it may give seed to the sower and bread to the eater, so shall my word be that goes forth from my mouth. It shall not return to me void, but it shall accomplish what I please, and it shall prosper in the thing for which I sent it.
0: கவனித்தீர்களா?
1: Did you notice it?
0: பரம தகப்பனுடைய சட்டம், அவருடைய நியமனம், அவருடைய நியாயங்கள் எப்படி இருக்கு, அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒரு முறை அவருடைய வாயிலிருந்து உதிர்த்து விட்டது என்றால் அது ஒரு நாளும் அவர் பின்வாங்க போகிறது இல்ல, அதுல மாற போறது இல்ல.
1: The rules, the commandments, the laws, the ordinances of God is in this way. Once he utters a word, it will never return back to him.
0: மேலிருந்து வர்ற மழை திரும்ப எப்படி ரிட்டர்ன் மேல போகாதோ, அதே போல் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை மாறவே மாறாது.
1: Like how the rain which descends downs will never return back, similarly my word will not again return back.
0: அந்த வசனம் தான் விரும்புகிறதை செய்யும்.
1: It will accomplish what it pleases.
0: அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க பண்ணும்.
1: And it shall prosper in the thing for which it is sent.
0: அதுல மாற்றமே கிடையாது.
1: There is no change in that.
0: ஆகவே தான் இயேசு சொன்னார்.
1: That's why Jesus said.
0: வானமும் பூமியும் ஒழிஞ்சு போய்டும்.
1: Heaven and earth will fail.
0: ஆனா நான் சொன்ன வார்த்தை அதுல ஒரு உறுப்பு கூட ஒழியாதுன்னு
1: சொன்னார். But my word, even what title of my word will never fall.
0: பாருங்க, தேவனுடைய சிட்சை என்பது அது எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உண்டது என்றால், அது ஒரு அதிகாரம் நிறைந்தது.
1: The God's discipline is authoritative.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆங்கிலத்துல வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு, authoritative, authoritarian அப்படிங்கற ரெண்டு வார்த்தை இருக்கு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு.
1: There are two words in English which is authoritative and authoritarian, both have great difference.
0: அதாவது அதிகாரம் நிறைந்தது அப்படின்றது வேற, அதிகார மயம் அப்படின்றது வேற.
1: Authoritative is different, authoritarian is different.
0: அதாவது சர்வாதிகாரின்றது வேற.
1: So it is authoritarian.
0: அதிகாரம் நிறைந்தது அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா அது வந்து கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அன்போடு நிறைந்திருக்கும்.
1: So authoritative is something which is strict but it will be very warm.
0: ஆனால் இந்த அதிகார மயமாக்கல் அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா அது ஸ்ட்ரிக்டா இருக்கிறது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அதுல கொஞ்சம் கூட இரக்கமே இருக்காது.
1: But authoritarian is very strict but and also there will be no mercy in that.
0: அதாவது அத்தாரிட்டி அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்ற ஒரு தகப்பன் எப்படி இருப்பான்னா அவன் வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பான், அதே வேளை ரொம்ப வார்மா இருப்பான், ரொம்ப அன்புள்ளவனா இருப்பான்.
1: அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட் would be very strict and warm.
0: ஆனா அத்தாரிட்டேரியன் பேரண்ட், அதாவது அதிகார மயம் நிறைந்த ஒரு தகப்பன் எப்படி இருப்பான்னா அவன் எப்படி இருப்பான்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பான், அதே வேளையில் ரொம்ப கோல்டாக இருப்பான், கொஞ்சம் கூட இரக்கமோ ஈவோ கொஞ்சம் கூட கருணையோ இல்லாதவனாக இருப்பான்.
1: ஸோ அட் த சேம் டைம் அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் தேர் கோல்ட், தேர் இஸ் நோ மெர்சி ஆர் லவ் எனி கைண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் இன் தெம்.
0: தேவன் நமக்கு வந்து தம்முடைய பிரமாணங்களை கட்டளை இடுகிறார்.
1: The Lord commands his laws to us.
0: ஆனால் அதை செய்வதற்கு வேண்டிய கிருபையும் கூட சேர்த்து தருகிறார்.
1: But the Lord adds his mercy along with that to do.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதை நமக்கு விளக்கி தருகிறார்.
1: He will also explains that to us.
0: அவருடைய நியாயங்களை நமக்கு போதிக்கிறார்.
1: The Lord teaches his righteousness.
0: ஆனால் அதிகாரத்தினுடைய அந்த வெறி நிறைந்தவன் என்ன செய்வானா, எதையும் விளக்க மாட்டான்.
1: But the one who is authoritarian, he will never discuss anything or explain any rules.
0: அதை செய்வதற்கு வேண்டிய இரக்கத்தை கொடுக்க மாட்டான்.
1: He will not give that mercy to accomplish those rules.
0: அதை கடைபிடிக்க அவன் நேரம் கொடுக்க மாட்டான்.
1: He will not give time to follow those rules.
0: நேற்று ஒரு செய்தியை நாம கேட்டோம்.
1: Yesterday we heard a sermon.
0: நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர்.
1: Our God is merciful and very kind.
0: அவர் போதிக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பொறுமையும் தருகிறார்.
1: So if the Lord teaches us, he will also give was timed and we will be patient.
0: நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார்.
1: He is very patient to us.
0: நம்மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார்.
1: He is very loving to us.
0: இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
1: He is very merciful.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்போ தேவனுடைய அந்த சிட்சை என்பது எப்படி வருதுன்னா அதிகாரம் நிறைந்ததாய் வருகிறது.
1: Therefore God's discipline is authoritative.
0: அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
1: There is no change in that.
0: அது சொன்னதை நிறைவேற்றுகிறது.
1: It accomplishes what it
0: says. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது மாறவே மாறாது.
1: No matter how many years it may take but it will never change.
0: ஆகவே
1: நிறைய அவர்களும் It's because they are already weak.
0: அவர்களும் பாவிகள்
1: தான். They are already sinners.
0: அவர்களும் மாம்சத்தில் தான் இருக்காங்க.
1: They are also in flesh.
0: ஆகவே மாம்ச பலவீனத்தில தாங்க எதை தங்க பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கறங்களோ நிறைய வேளையில இவங்களே அதை செய்யறது இல்ல.
1: So many times whatever they expect from their children they themselves won't do it.
0: உண்மை என்னன்னா செய்ய முடியறது இல்ல.
1: The truth is that they are not able to do it.
0: அதனால பிள்ளைகள் முன்பாகவே अनेक தவறுகளை பெற்றோர்கள் செய்கிறார்கள்.
1: Therefore parents themselves commit many mistakes before children.
0: பிள்ளைகளே சில வேளையில நம்மள ஒரு மாதிரி பார்க்கறாங்க.
1: Sometimes even children will look at us in a
0: சில பிள்ளைங்க தைரியமா இருக்க பிள்ளைங்க கேட்டே கேட்டுருவாங்க.
1: Some bold children will even ask
0: என்ன அங்க போக கூடாதுங்க, நீங்க போறீங்க.
1: You told me not to go but you are going there.
0: என்ன சாப்பிட கூடாதுங்க, நீங்க சாப்பிட்டீங்க.
1: You told me not to eat but you are eating it.
0: என்ன செய்ய கூடாதுன்னு நீங்க செய்றீங்களே.
1: You told me not to do it but you are doing
0: it.
1: So did you not do it?
0: என்ன வந்து இப்ப எழும்ப கூடாதுங்க, இப்ப எழும்பணும்ங்க, நீங்க தூங்குறீங்க.
1: You told me to wake up at this time but you are sleeping still.
0: சில வேளையில பார்த்தா பெற்றோரே தாங்க சொன்ன கட்டளைகளுக்கே அவங்களே செய்ய முடியாம தலைய வெட்கத்தோட குனிறத பார்க்கலாம்.
1: Sometimes we can see parents themselves put their heads in shame because they are not able to do what they say.
0: அதனால பாருங்க நிறைய வீடுகள்ல வந்து தகப்பன்மார் வந்து தங்களோட அதிகாரங்களை முழுவதுமா செலுத்த முடியல.
1: That is why in many houses these fathers could not exercise their power fully.
0: ஏன்னா அவங்களுக்கு தெரியுது தாங்க போடுற சட்டங்களை தங்களால என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல.
1: It's because they know they themselves could not fulfill the rules that they have brought in.
0: ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா?
1: But who is our God?
0: அவர் சிட்சிக்கிறார் அப்படினா அவர் பூரண பரிசுத்தமுள்ளவர், அவற்ற ஒரு குறை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது.
1: So if he disciplines he is a fully holy God and no person can find a fault in him.
0: அவர் கட்டளையிடுகிறார்,
1: he commands,
0: கட்டளையிட்டதை அவரும் செய்றார்,
1: and he will also do what he commands.
0: அவர் நிறைவேற்றி முடிக்கிறார்,
1: he will fulfill it.
0: அதுல அவர் மாறுகிறது இல்ல,
1: and he is never changing in that.
0: அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறார்.
1: Whatever he says days he will do it as such.
0: ஆகவே தேவனுடைய சிட்சையின் தன்மை முதலாவது தன்மை வந்து அது அதிகாரம் நிறைந்தது.
1: Therefore the first characteristic of God's discipline is authoritative.
0: இரண்டாவது தன்மை என்ன?
1: What is the second
0: characteristic? சங்கீதம் 118 ஆம் சங்கீதம் 17 18 வசனங்களை வாசியுங்கள்.
1: Psalm 118 verses 17 and 18.
0: 118 17 18.
1: Psalm 118 verses 17 and 18.
0: நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை.
1: I shall not die but live and declare the works of the Lord. The Lord has chastened me severely but he has not given me over to death.
0: மிக அருமையா இருக்குது.
1: It is very beautiful here.
0: கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார்.
1: The Lord chastened me severely.
0: ஆனால் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல.
1: But he has not given me over to death.
0: ஆகவே நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
1: Therefore I shall not die but live and declare the work of the Lord.
0: முதலாவது சொன்னேன் தேவனுடைய சிட்சை என்பது அதிகாரம் நிறைந்தது.
1: First I told you God's discipline is authoritative.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன் தேவனுடைய சிட்சை எல்லைக்கு உட்பட்டது.
1: Second God's discipline has a boundary.
0: அதற்கு ஒரு வரம்பு, அதற்கு ஒரு கட்டுப்பாடு, அதற்கு ஒரு எல்லை, அதற்கு ஒரு அளவீடு இருக்கிறது.
1: There is a limit, there is a boundary, there is a territory for us.
0: நல்லா கவனிங்க. தேவன் வந்து நம்மை சிட்சிக்கும் போது கூட அதுக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறார்.
1: So when God disciplines, he sets a boundary for that.
0: இங்க சொல்றாரு என்ன ரொம்ப வெகுவாய் தண்டித்தாரு.
1: Here he says, he chastened me severely.
0: ஆனா என்ன சாகடிக்கல.
1: But he did not kill me.
0: ஒரு அளவை வச்சிட்டாரு.
1: He set a limit.
0: பாருங்க தேவனுடைய சிட்சையினுடைய அழகு இதுல தான் வெளிப்படுகிறது.
1: So only here the limit or the boundary of God's discipline is revealed.
0: சில வேளையில மாம்சத்தின் தகப்பனாகிய நாம் வந்து நம்முடைய கோபத்துல, வார்த்தைகள்ல, நம்முடைய தீர்மானங்கள்ல எல்லை தாண்டி நம்ம போயிடுறோம்.
1: So many times as earthly fathers we go beyond the boundaries and limits as in our words or in our punishments and discipline.
0: பாருங்க அதனால தான் வேதம் சொல்லுது தகப்பன்மாருக்கு ஆலோசனை சொல்லும்போது உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதிருங்கள்னு போட்டிருக்கு.
1: So that is why when it is counseled to your parents it says do not kindle your children to wrath.
0: நாம எல்லாரும் தகப்பன்மாரா இருக்கிறவங்க நீங்க உங்க ஒண்ணு நீங்க தகப்பன்மாரா இருந்ததால்ட்ட உங்க தகப்பன்மாரை நீங்க கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீங்க கொஞ்சம் கரெக்டா நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா எல்லாம் மீறி நாமளும் போயிருக்கிறோம். நம்முடைய தகப்பன்மாரும் செல்றவ எல்லை வரம்பு கொஞ்சம் தாண்டி இருக்காங்க.
1: So if you are fathers or if you have fathers you just think about that many times we have also crossed that boundaries and limits in this.
0: சில வேளையில நாமே தண்டிச்சிட்டு நாமளே மன்னிப்பு கேட்போம்.
1: Sometimes we would have given the punishment and we will ask sorry.
0: உன்னை ரொம்ப அடிச்சுட்டேன்.
1: See I have bet you so
0: உன்னை ரொம்ப திட்டிட்டேன்.
1: I have scolded you severely.
0: தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டேன்.
1: I have used unnecessary words.
0: இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா நமக்கே தெரியுது. கோபத்தின் உச்சகட்டத்துல என்ன செய்யறோன்னே தெரியாம என்ன பண்ணுவோம் அடிச்சுட்டோம்.
1: So it's because at the peak of our anger we don't know what we are doing and so we beat them severely.
0: சில பெற்றோர் வந்து தங்க பிள்ளைகளை தண்டிக்கறேன்னு சொல்லி கண்ணே இல்லாம பண்ணிருக்காங்க, குருடனாகி இருக்காங்க.
1: So there are parents who want to punish their children and they have made their children blind.
0: சில பேர் வந்து பிள்ளைகளை அடிச்சு பிள்ளைங்களுக்கு ஃபிட்ஸே வந்திருக்கு.
1: So some parents have beaten up their children and they have encountered a fits in their life.
0: உங்களுக்கு தெரியுமா சில பெற்றோர் அடிச்சு பிள்ளைங்க இறந்து கூட போயிருக்காங்க.
1: So there are children who have died because of their children's beating.
0: இது ஏன் வந்ததுன்னு சொன்னா அந்த தகப்பன்மார் வந்து நல்ல நோக்கத்துக்கு அடிக்கிறேன்னு சொன்னாலும் நல்ல நோக்கத்துக்காக தண்டிக்கிறேன் இறங்கினாலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி கை போயிடுச்சு.
1: So even though the parents do this just for their good but it goes beyond their limit.
0: அவருடைய கோபத்தை அவங்களாலே கட்டுப்படுத்த முடியல.
1: They are not able to control their anger fast.
0: சில பேரை பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை தண்டிக்கிறேன்னு சொல்லி அவங்கள கோபம் மூட்டி அவங்களே கட்டுப்பாடு இழக்க பண்ணியிருக்காங்க.
1: So there are certain parents who wants to punish them therefore they kindle them and trigger their anger and they lose their control.
0: பாருங்க அதனால பிள்ளைகள் வந்து முன்பாக இருந்ததை விட படுமோசமான பிள்ளைகளா மாறி இருக்காங்க.
1: Therefore children become more worse than they were earlier.
0: நல்ல இரக்கமுள்ள பிள்ளைகள் கடும் கோபக்காரர்களாக மாறி இருக்காங்க.
1: Children who are merciful they become very angry people.
0: ரொம்ப அன்புள்ள பிள்ளைகள் கூட எரிச்சல் உள்ளவர்களாக அவர்கள் வந்து பழி வாங்குகிறவர்களாக மாறி இருக்காங்க.
1: Loving children have also become children who take revenge against others.
0: அநேக பிள்ளைகள் பாருங்க ரொம்ப சாதுவான பிள்ளைகள் கூட முரடர்களாக மாறி இருக்காங்க.
1: We can also see many children who are very calm have become rebellious.
0: முடிவே என்ன ஏன் இந்த காரணம் கேட்டிங்கன்னா தகப்பனுடைய அளவு கடந்த தண்டனை.
1: It's because a severe punishment of their parents.
0: அதனால சில பேர் பெரும் குற்றங்கள்ல கூட ஈடுபட்டு இருக்காங்க.
1: And because of that we have they have also committed many mistakes.
0: உலக புகழ் பெற்ற பாப் சிங்கர் என்று அழைக்கப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் பேசும்போது அவர் சொல்றாரு, தான் நன்றாக பாட வேண்டும் என்று சொல்லி தகப்பன் போட்டு அடி அடி அடிப்பாராம்.
1: So even the popular pop singer of this world Michael Jackson, he says about his life, his father used to beat him very severely that he should sing very properly.
0: பாருங்க, அவர் நல்ல பாடகரா மாறிட்டாரு.
1: He became a good singer.
0: ஆனா அவருடைய வாழ்க்கையில பல பொல்லாத சீர்கேடுகள் அவர் லைஃப்ல இருந்தது.
1: But he had many wickedness in his life.
0: கடைசில அவர் மரித்தது எப்படின்னு சொன்னா drug addictionல மரித்து போனார்.
1: At last he died because of his drug addiction.
0: ஏன் இந்த நிலைமை வந்தது?
1: Why the situation?
0: அவர் சொல்றாரு, என் சின்ன வயதுல என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுத்த கொடுமையான தண்டனை.
1: It's because of the severe punishment he encountered in his childhood.
0: எனக்குள்ளே வந்த பயங்கள்.
1: It's because of the fear that
0: எனக்குள்ளே ஏற்பட்ட தனிமைகள்.
1: It's because of the loneliness he encountered.
0: எனக்குள்ளே ஏற்பட்ட நிச்சயமில்லாத ஒரு தன்மை, ஒரு செல்ஃப் confidence illama na valandhen.
1: So I grew up without any self confidence in me.
0: Anbillama valandhen.
1: I grew up without any love.
0: Avar solla na nalladukka tha senjen solla.
1: His father may say I did it only for his good.
0: But enna kadandiruchen sonna ellaye kadandu poitan.
1: But it has crossed the boundary.
0: Anal sangeethakaran solugira.
1: But psalmist says
0: கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார், ஆனால் சாவுக்கெல்லாம் இடம் கொடுக்கல.
1: The Lord chastened me severely but he not give me over to death.
0: பாருங்க, யோபுவை ஆண்டவர் சோதனைக்கு ஒப்பு கொடுத்தார்.
1: The Lord committed Job to temptation.
0: ஆனா பிசாஸ்ட சொன்னாரு, அவன் சரீரத்துல நீ வாதிக்கலாம், ஜீவன் மேல் கை வைக்காதன்னு.
1: But unto Satan he said you can test his body but you cannot touch his life.
0: யோசேப்பை ஆண்டவர் சோதனைக்கு உட்படுத்தினார்.
1: The Lord led Joseph to temptation.
0: வேதம் சொல்லுகிறது அவனுடைய கைகளை கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவனுடைய ஆத்துமா இரும்பில் அடைக்கப்பட்டிருந்ததுன்னு வாசிக்கிறோம்.
1: The Bible says his feet and leg, his hands and feet were bound with chains and his heart was bound with fetters.
0: ஆனால் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் அழிஞ்சு போகல, ஒளிஞ்சு போகல, அவன் வெளியே வரும்போது கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு அவன் வெளியே வந்தான்.
1: But at the end he was not destroyed but the word of God tested him and he came out.
0: ஆகவேதான் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: That's why in 1 Corinthians 10:13 we read,
0: மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார்.
1: No temptation has overtaken you except such as is common to man, but God is faithful who will not allow you to be tempted beyond what you are able, but with the temptation will also make the way of escape that you may be able to bear it.
0: அப்ப தேவன் வந்து சோதித்தா கூட அது வந்து தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரு வழியை உண்டாக்குறாரு, தாங்கிக் கொள்ள பலனை தர்றாரு, நம்முடைய திராணிக்கு மேல் அவர் நம்மை சோதிக்கிறது.
1: So even though the Lord tempts us he gives us a way of escape, he will also give us strength to bear and he will not tempt us beyond what we can bear.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: 1 யோவான் 5:3 வாசிப்பீர்களானால்,
1: If you read 1 John 5:3,
0: வேதம் சொல்கிறது நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல.
1: For this is the love of God that we keep his commandments and his commandments are not burdensome.
0: அப்ப பாருங்க, இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வேளையில கொடுக்கிற பேரன கற்பனைகள், மனுஷ கற்பனைகள் பார்த்தா சுமக்கவே முடியாத பாரம் ஆயிடுது.
1: So many times these are commandments and rules of men are very burdensome that we cannot carry them.
0: மத்தேயு 23:4 பாருங்க.
1: Matthew 23:4.
0: இந்த பரிசேயர் சதுசேயரை பற்றி ஆண்டவர் பேசும்போது,
1: When Jesus spoke about these Pharisees and
0: Sadducees, நான்காம்
1: Verse 4 says,
0: சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள்.
1: For they bind heavy burdens hard to bear and lay them on men's shoulders.
0: ஆனால் நம்முடைய தேவனோ எப்படிப்பட்ட சுமையை சுமத்துகிறார்?
1: But what kind of burden will the Lord keep upon us?
0: மத்தேயு 11:28-30.
1: Matthew 11:28-30.
0: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come unto me all who labor and are heavy laden and I will give you rest.
0: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
1: Take my yoke upon you and learn from me for I am gentle and lowly in heart and you will find rest for your souls.
0: என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது.
1: For my yoke is easy and my burden is light.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
1: How good is our God.
0: அவர் நம்ம மேல வைக்கிற சும கூட சுமக்க முடியாத சும கிடையாது. நம்ம தாங்கிக் கொள்ள முடியாத சோதனை கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை குறித்து தான் தேவன் நம்மை சிட்சிக்கிறார்.
1: Even when the Lord lays a burden upon us, it is not beyond our which we can endure. And also when he tempts it, he will not tempt us beyond what we can bear.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பாருங்க, அதனால தான் தேவனுடைய சிட்சையில வந்து தேவன் நம்மை அழிக்கும்படி, நம்மை வந்து நாசமாக்கும்படி சிட்சிக்கிறது கிடையாது. அவருடைய சிட்சையினால் நம்மை அவர் உருவாக்குகிறார்.
1: Therefore the Lord does not discipline us just to destroy us and perish us, but the Lord disciplines us to shape us.
0: நம்ம சில வேளையில நம்முடைய வாழ்க்கையை வந்து பொன்னை வந்து அவர் வந்து அக்கினிக்குள்ள கொண்டு போறது மாதிரி நம்மள கொண்டு போவார்.
1: Like how they take gold into the fire, the Lord will also take us into the fire like that.
0: ஆனால் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியே வரும்போது அது எரிஞ்சு போகாது. அது என்ன செய்யணும்? முன்பை விட இன்னும் சுத்தமாக மாறிடும்.
1: But when it comes out, it will not be burnt, but it will come pure than earlier.
0: ஆண்டவர் நம்மள பத்தி அறிந்திருக்கிறார்.
1: The Lord knows about us.
0: நம்முடைய திராணி என்ன?
1: What is our enduring capacity?
0: நம்முடைய தாங்கும் திறமை என்ன?
1: What is the capacity that we can bear?
0: எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows it.
0: திராணிக்கு மிஞ்சி நம்மள சோதிக்கவே மாட்டார்.
1: He will not tempt us beyond our capability.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சிட்சையை கர்த்தர் தருவார்.
1: So the Lord will give a kind of discipline for each people.
0: சில வேளையில பாருங்க, சில பிள்ளைகள் வந்து சும்மா ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தி சொல்லணுமோ அது விளங்கிடும்.
1: So if for certain children, if you just give a look, that will convey a message what they want to do.
0: சில பிள்ளைகளை வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்க மாறிடுவாங்க.
1: And to certain children, if you just utter a word, they will change immediately.
0: சில பிள்ளைகளை வந்து ஒரு தட்டு தட்டினாதான் அதுங்களுக்கு புரியும்.
1: And to certain children, you have to pat, only then they can understand.
0: சில பிள்ளைகள் பேசாம இருந்தாலே அது ஒரு செய்தியா மாறிடும்.
1: And to certain children, if you don't speak at all, that becomes a message to them.
0: நம்முடைய தேவன் பிள்ளைகளாகிய நம்ம நம்முடைய திராணி என்ன அப்படின்னு அறிந்துதான் நம்மள்ட்ட செயல்படுற.
1: So the Lord will also work to us based upon our capacity.
0: எந்த நேரத்துல எந்த மாதிரி நம்மள சிட்சிக்கணும் கர்த்தர் அறிவா.
1: The Lord knows how to discipline in what time.
0: பாருங்க, பேதுருவை பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு முறை எனக்கு பின்னால போ சாத்தானின் கூட திட்டினாரு.
1: So unto Peter the Lord even scolded once saying as get behind me Satan.
0: ஆனா அதே வேளையில இன்னொரு சந்தர்ப்பத்துல அவன் இயேசுவை மறுதலித்த போது ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தாரு.
1: But in another instant when he denied Jesus, he just looked at him.
0: மூன்றாவது அவர் உயிர்த்தெழுந்து திரும்பி வந்தபோது என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு அவனை உள்ளத்தையே நொறுக்கிட்டாரு.
1: And in the third instance when he rose up, he came and asked, do you love me? And he broke his heart.
0: அவனை எப்படி அவர் பக்கம் இழுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும்.
1: The Lord knows how to draw him towards him.
0: அன்பானவர்களே, நம்முடைய தேவன் வந்து அவருடைய சிட்சையினுடைய மேன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தன்மை வந்து அது ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு சிட்சை.
1: The characteristic of God's discipline is that it has a boundary.
0: நீங்க வந்து கர்த்தர் வந்து உங்களை சிட்சிக்கிற காலத்துக்குள்ள நீங்க போகும்போது நீங்க பயப்பட வேண்டாம். You are in good hands. அவர் நம்மை அறிந்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், நம்மை வந்து அவரை போல நம்மை அறிந்தவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை.
1: If you're going through a season of God's discipline, it means that you don't fear because you are in good hands, because he knows us, he shapes us. There is no other person who knows us better than him.
0: நம்மை மிக நேர்த்தியாக சிட்சிக்க தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார்.
1: Only God knows how to discipline us in a very good manner.
0: அவர் நேர்த்தியா சிட்சிப்பார்.
1: He will discipline us perfectly.
0: முதலாவது அவருடைய சிட்சையின் தன்மை அதிகாரம் நிறைந்த சிட்சை.
1: The first characteristic of God's discipline is that it is authoritative.
0: ஏன் இந்த அதிகாரம் இருக்கிறது என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் அதை செய்கிறார்.
1: So why is this authoritative? It's because he does what he says.
0: அவருடைய வார்த்தையில மாறாமல் இருக்கிறார்.
1: He is never changing in his word.
0: யோவான் 13:14 இருந்து 15 வாசிப்பீர்களானால்,
1: If you read John 13 verses 14 and 15,
0: ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு
1: சொன்னார். If I then your Lord and teacher have washed your feet, you also ought to wash one another's feet, for I have given you an example that you should do as I have done to you.
0: நாம் அவரை பின்பற்றி வரும்படி நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனதனால் அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார்.
1: So the Lord is authoritative because he has set an example that we may follow him.
0: ஒருவனும் அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது.
1: No person can advise God.
0: ஒருவனும் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது.
1: No one can find fault with God.
0: அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார்.
1: He is so authoritative.
0: இரண்டாவது நான் சொன்னேன், அவருடைய சிச்சையிலே எல்லை இருக்கிறது.
1: Second I told you, God's discipline has a boundary.
0: திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார்.
1: He will not discipline us beyond the boundary.
0: மூன்றாவது அவருடைய தன்மை என்ன தெரியுமா?
1: The third characteristic of God's discipline.
0: கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை பாருங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது.
1: And lest I should be exalted above measure by the abundance of the revelations, a thorn in the flesh was given to me, a messenger of Satan to buffet me, lest I be exalted above measure.
0: அது என்னை விட்டு நீங்கும் படிக்கிறான். மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன்.
1: Concerning this thing I pleaded with the Lord 3 times that it might depart from me, and he said to me, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. Therefore most gladly I will rather boast in my infirmities, that the power of Christ may rest upon me.
0: மூன்றாவது தேவனுடைய சிச்சையின் தன்மை என்ன தெரியுமா? தேவனுடைய சிச்சை இரக்கத்தோடும் அன்போடும் நிறைந்த ஒரு சிச்சை.
1: The third characteristics of God discipline is God discipline is filled with compassion.
0: அது மனதுருக்கத்தினால் நிறைந்த ஒரு சிச்சை.
1: God's discipline is filled with compassion.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இங்க பாருங்க, பவுல் அவர் சொல்றாரு, என் மாம்சத்துல ஒரு முள் ஆண்டவர் கொடுத்துட்டாரு.
1: Paul here says the Lord has given a thorn in my flesh.
0: எதற்காகனா எனக்கு கிடைத்த மேன்மையான வெளிப்படுத்தல்களால எனக்கே பெருமை கர்வம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அதை பஃபட் பண்றதுக்காக, அதை அடக்கிறதுக்காக என் மாம்சத்துல ஒரு முள்ள வச்சிட்டாரு.
1: So the Lord has set this thorn that I may not exalt myself or feel proud of myself because of the great revelation that I have received in my life.
0: அப்ப அவர் என்ன செய்றாருன்னா, மூன்று முறை ஜெபம் பண்ணாரு, இதை எடுத்துருங்க ஆண்டவரே, இந்த முள்ள என்னால் தாங்க முடியல, இந்த மாம்சத்துல இந்த பலவீன தாங்க முடியல.
1: Therefore he prayed 3 times pleading, Lord take away this thorn from me because I'm not able to bear this weakness in my body.
0: இப்ப ஆண்டவர் பாக்குறாரு.
1: Now the Lord is looking at him.
0: இந்த மகன் சொல்றாரு, இந்த முள்ளை எடுத்துருங்க, முள்ளை எடுத்துருங்கனா தகப்பன் பார்க்கறாரு, இந்த முள்ளை எடுத்துட்டனா இவன் தன்னை அழிச்சிடுவான்றது அவர் தெரியும்.
1: So the son here is asking, Lord take away this thorn, but the father is saying if I remove this thorn from him then he will destroy himself.
0: ஆகவே என்ன பண்றாரு தெரியுமா? சோ முள்ளை எடுக்கல.
1: Therefore he did not take
0: அந்த வேதனை அங்க தான் இருக்கு.
1: That pain is still there.
0: அந்த பலவீனம் அங்க தான் இருக்கு.
1: That weakness is still present.
0: அவர் சொல்றாரு, பயப்படாதப்பா.
1: But he says do not fear.
0: ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் நான் இன்னொரு பக்கம் என்ன பண்றேனா, தாங்கி கொள்றதுக்கு வேண்டிய கிருபையை உனக்கு நான் தரேன்.
1: Though you have pain on one side but I will give you grace that you can endure it.
0: உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்.
1: For my strength is made perfect in your weakness.
0: இன்னொரு விதமா சொன்னா,
1: in other words,
0: நீ மாம்சத்தில் பலவீனமா இருந்தாலும் ஆவியில உனக்கு நான் விசேஷித்த பலனை தரேன்.
1: Though you are weak in flesh but I give a special strength in your spirit.
0: ஆகவே தான் பவுலால் சொல்ல முடிந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
1: That's why Paul was able to say that I can do all things through Christ who strengthens me.
0: மாம்சத்தில் பலவீனம் தான்.
1: It is really a weakness in your body.
0: ஆனா கர்த்தருடைய பலன் அதையும் தாண்டி மிஞ்சி நின்றது.
1: But God's strength prevailed over it.
0: இது என்ன காண்பிக்கிறது என்றால், ஆண்டவர் நம்மை வந்து சிட்சித்தாலும் அந்த சிட்சையில ஒரு தெய்வீக இரக்கம், ஒரு தெய்வீக மனதுருக்கம் அந்த சிட்சையில இருக்கும்.
1: So this shows though the Lord disciplines us but it is always filled with compassion and mercy of God.
0: ஏசாயா 54:7 முதல் ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி.
1: If you read Isaiah chapter 54 from verse 7 onwards it is a very beautiful passage.
0: இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன்.
1: For a mere moment I have forsaken you, but with great mercies I will gather you.
0: 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன்.
1: For a mere moment I have forsaken you, but with great mercies I will gather you.
0: 8 வசனம் பாருங்க, அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார்.
1: With a little wrath I hid my face from you for a moment, but with everlasting kindness I will have mercy on you, says the Lord your Redeemer.
0: இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன்.
1: For this is like the waters of Noah to me, for as I have sworn that the waters of Noah would no longer cover the earth, so I have sworn that I would not be angry with you nor rebuke you.
0: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்த சொல்லுகிறார்.
1: For the mountains shall depart and the hills be removed, but my kindness shall not depart from you, nor shall my covenant of peace be removed, says the Lord who has mercy on you.
0: இதை நீங்க வாசித்து கொண்டே இருக்கலாம், அது வந்து உங்களை அப்படி பரவசப்படுத்திடும்.
1: You can continue to read this, that will really excite you.
0: இந்த பகுதியை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இன்னும் அழகா
1: இருக்கும். If you continue to read this passage, it will be very beautiful.
0: வேணா இந்த தியானம் முடிஞ்ச பிறகு தனியா நீங்க வாசித்து பாருங்க, இந்த அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் வாசித்து பாருங்க.
1: So maybe after this devotion you can read the entire chapter and see.
0: இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவன வந்து இடைவிடாமல் கோபம் ஊற்றாங்க.
1: So this Israelite people, they are continually kindling God.
0: அவங்க வந்து கீழ்படியாமலே இருக்காங்க.
1: They are disobeying God continually.
0: முரட்டாட்டமுள்ள ஜனங்கள்.
1: They are people who are rebellious.
0: வணங்கா கழுத்துள்ளவர்கள்.
1: They are stiff neck people.
0: எத்தனை தீர்க்கதரிசிகள் அனுப்புறாலும் சீர்படுத்த மாட்டேங்கறாங்க.
1: No matter how many prophets are sent, they are not rectifying their life.
0: அட தலரோட இமைப்பொழுது உன கைவிட்டேன்.
1: The Lord says, for a mere moment I have forsaken you.
0: ஆனாலும் என் உருக்கமான இரக்கங்களால உன்னை சேர்த்துக்கிட்டேன்
1: பா. But with great mercies I have gathered you.
0: அற்பகாலம் என் கோபம் முகத்துக்கு நேரா மூண்டது.
1: My wrath was against you for a moment.
0: ஒரு நிமிஷம் நான் என் முகத்தை உனக்கு நான் மறைச்சிட்டேன்.
1: I just hid my face for a moment.
0: ஆனாலும் நித்திய கிருபையினால உனக்கு இறங்கிட்டேன்னு ஆண்டவர்
1: சொல்றாரு. But with everlasting kindness I have mercy on you.
0: எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன்.
1: How good is our God.
0: பாருங்க, தேவனுடைய கரம் வந்து சில வேளையில நம்ம மேல சிச்சை கொடுக்கிற கரமாக இறங்கினாலும் அவருடைய இருதயத்தில் உள்ள அன்பு மாறவே மாறாது.
1: Though the hand of the Lord descend upon us as a disciplining hand, but the love and the compassion in his heart will never change.
0: நாம வந்து தண்டிக்கப்படும் போது, நாம வந்து சிச்சிக்கப்படும் போது உண்மையாகவே மனதுருகுகிற ஒரு இருதயத்தோட தான் அவர் செய்யறாருன்றதை நீங்க மறந்துடாதீங்க.
1: Don't ever forget, whenever we are disciplined by God, he always does it with a compassionate heart.
0: சில வேளையில சில பெற்றோர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன்.
1: I've heard parents saying this.
0: கோபத்துல அடிச்சிட்டேன்.
1: Because of anger I have bitten.
0: நான் உன்னை அடிச்சத என்னாலே தாங்க முடியல.
1: But I myself could not bear what I bit.
0: எனக்கே மனசு தாங்கல.
1: So my heart could not take it.
0: சில வேளையில சில தாய்மார் இருக்காங்க, தங்க பிள்ளைகளை அடிச்சிருவாங்க.
1: There are certain mothers who will beat their children.
0: சில வேளையில கோபத்துல தண்டிச்சிருவாங்க.
1: So they will punish their children because of anger.
0: தண்டிச்சிட்டு அந்த பிள்ளை அழுகிறத பார்த்து அவங்களே அழ ஆரம்பிச்சிருவாங்க.
1: But when the child starts crying, they will start crying.
0: ஏன்னா அவங்களோட உள்ளம் உருகிடும்.
1: Because their heart will be broken.
0: நான் சொல்லுவேன், பொல்லாத பெற்றோருக்கே இப்படி ஒரு உருக்கம் இருக்குமானா?
1: So when evil parents could have such kind of compassion.
0: நம்முடைய தேவன் எவ்வளவு மனதுருகுவார்.
1: How compassionate will a God be?
0: எவ்வளவு மனதுருகுவார்.
1: How compassionate will a God be?
0: பாருங்க, யோனாட்ட சொன்னாரு, இந்த நினிவேயை 40 நாள் அழிச்சு போடுவேன்னு.
1: So he said to Jonah that I will destroy this Nineveh in 40 days.
0: ஆனா அந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து ஆண்டவர் அவர்கள் மேல் செய்வேன் என்று சொன்ன அந்த கொடுமையை, அந்த தீங்கை செய்யாமல் மனம் திரும்பிட்டார்னு பார்க்கிறோம்.
1: But when the people were repented, he saw that and he relented from what he told that he will.
0: எவ்வளவு அருமையான தகப்பன் நம்முடைய தேவன்.
1: How good is our father.
0: அவர் சிட்சை எவ்வளவு விசேஷமானது.
1: His discipline is so special.
0: இந்த காலையில இதை நம்ம படிக்க படிக்க நம்முடைய தேவனுடைய சிட்சைக்காக நம்ம ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும்.
1: So this morning as we learn this, we should be much grateful for the discipline of God.
0: அந்த சிட்சையை கண்டு நாம தைரியம் கொள்ளணும்.
1: We should be very bold and confident about this discipline.
0: அந்த சிட்சைக்காக தேவனை துதிக்கணும்.
1: We should praise God for this discipline.
0: ஆண்டவரே, இப்படி என் மேல நீர் அன்பு வைத்து என்னை சிட்சிக்கிறீரே, உமக்கு நன்றி.
1: Lord, thank you for disciplining me with this compassion and love.
0: தேவனுடைய சிட்சை எப்படிப்பட்டது?
1: How is God's discipline?
0: முதலாவது அது அதிகாரம் நிறைந்தது.
1: First it is authoritative.
0: இரண்டாவது அது எல்லைக்குட்பட்டது.
1: Second it has a boundary.
0: மூன்றாவது அந்த சிற்சையில் ஒரு மனதுருக்கம் நிறைந்தது.
1: Third, it is filled with compassion.
0: ஆண்டவரே, இந்த சிற்சைக்கு என்னை நீர் பாத்திரமாய் வைத்துக் கொள்ளும்.
1: Lord, make me worthy to receive this discipline. Lord,
0: உம்முடைய சிற்சைக்கிலே என்னை கடைசி வரைக்கும் வைத்துக் கொள்ளும்.
1: Lord, keep me under your discipline until the end. Lord,
0: உம்முடைய சிற்சையினால் என் வாழ்க்கையில பலன் கிடைக்க உதவி செய்.
1: Lord, help me to receive reward because of your discipline. Shall we pray?
0: நன்றி ஆண்டவரே.
1: Thank you Lord.
0: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே.
1: Our merciful and holy Father.
0: நீர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி.
1: Lord, thank you for the good that you have kept for us.
0: நாங்கள் இடதுபுறம் வலதுபுறம் நாங்கள் சாயும் போது.
1: When Lord, when we move around left or right. Lord.
0: ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று நீர் எங்களை இன்னும் சுத்திகரிக்க விரும்பும் போது.
1: Lord, when you want to sanctify us that we may shine more for you.
0: ஆண்டவரே, நீர் எங்களை சிட்சிக்கிறீர்.
1: Lord, you discipline us.
0: ஆனால் உம்முடைய சிட்சை இந்த உலகத்திலுள்ள எந்த தகப்பனும் கொடுக்க கொடுக்கிற ஒரு சிக்ஷையை போல அல்ல, அது மிகவும் மேன்மையானது.
1: But Lord, your discipline is so special and great when it is not compared to this, the discipline of this world.
0: அந்த சிக்ஷை எவ்வளவு அதிகாரம் நிறைந்தது.
1: Lord, how authoritative is your discipline, Lord?
0: யார் அதற்கு எதிர்த்து பேச முடியும்?
1: Lord, who can speak against it?
0: யாரும் ஆலோசனை கொடுக்க முடியும்?
1: Lord, who can advise and counsel?
0: யாரும் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியும்?
1: Lord, who can find fault with you?
0: எப்பொழுது நீர் சொன்னதை மாற்றி இருக்கிறீர்?
1: Lord, when have you changed what have you said, Lord?
0: நீர் சொன்னதை நீர் நிறைவேற்றுகிறீரே.
1: Lord, you are the one who does what you say, Lord.
0: அந்த சிக்ஷை எவ்வளவு அதிகாரம் நிறைந்தது.
1: How authoritative is your discipline, Lord?
0: சிக்ஷைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
1: Lord, thank you for the discipline, Lord.
0: இயேசுவே, இந்த சிக்ஷை சில வேளை எங்களுக்கு கடினமாக இருந்தாலும்,
1: Lord, maybe that discipline might be hard at times, Lord.
0: எங்கள் திராணிக்கு மிஞ்சி நீங்கள் எங்களை சோதிக்கிறதே இல்லை.
1: But you don't test us beyond our capability.
0: அதை தாங்கிக் கொள்ள பலன் தருகிறீர்.
1: You will also give us strength to bear it.
0: ஆண்டவரே, தப்பித்து செல்லவும் நீர் வழியை போக்கை உண்டாக்குகிறீர்.
1: Lord, you also make a way of escape from it, Lord.
0: ஆண்டவரே, எங்களுடைய திராணியை எங்களுடைய தகுதியை அறிந்துதான் எங்களை சிக்ஷிக்கிற முடிய தயவுக்காக நன்றி.
1: Lord, thank you for your favor of disciplining us knowing our capability, Lord.
0: அம்மாப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக
1: and above all, Lord,
0: உம்முடைய சிக்ஷையிலே இருக்கிற மனதுருக்கத்திற்காக நன்றி.
1: Lord, thank you for the compassionate that is present in your discipline.
0: இமைப்பொழுது கைவிடுகிறீர்.
1: Lord, you forsake us for a moment.
0: ஒரு ஜனம் முகத்தை மறைக்கிறீர்.
1: You hide your face just for a moment.
0: ஒரு நிமிடம் கோபம் கொள்ளுகிறீர்.
1: Lord, you are anger only for a minute.
0: ஆனால் ஆண்டவரே, மிகுந்த இரக்கத்தோடு எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறேன்.
1: But Lord, you will gather us with great mercies, Lord.
0: உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி.
1: Thank you for your mercies.
0: உம்முடைய மனதுருக்கத்திற்காக நன்றி.
1: Thank you for your compassion, Lord.
0: உம்முடைய சிட்சையை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே.
1: We need not be afraid of your discipline, Lord.
0: உம்முடைய சிட்சையை கண்டு நாங்கள் கலங்க வேண்டியதில்லை அப்பா.
1: We need not be troubled because of your discipline, Lord.
0: இந்த உலகத்திலேயே மேன்மையாக மிகுதியாக எங்களை நேசிக்கிற உம்முடைய அன்பின் கரத்திலே எங்களை நாங்கள் தைரியமாய் ஒப்புக் கொடுக்கிறோம்.
1: Lord, we commit ourselves boldly in your hands, who loves you more than anyone in this world, Lord.
0: எல்லாவற்றையும் எங்களுடைய நன்மைக்காகவே செய்கிறீர்.
1: Lord, you does everything, Lord, you do everything for only for our good.
0: உம்முடைய சிட்சை தற்காலிகமாக வேதனையா இருந்தாலும் நித்திய பரிசுத்தத்திற்கு நேரா எங்களை உருவாக்குகிறது என்ற தைரியத்தோடு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
1: Lord, we commit ourselves into your hand with the Lord confidence that though your discipline is temporary painful, but it always prepares us for an eternity, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய தன்மையிலிருந்து நாங்களும் பாடங்களை கற்றுக்கொள்ள கிருபை தா.
1: Give us grace to also learn lessons from your characteristic, Lord.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
1: Glorify your name.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: ஆமென். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சங்கீதம் 19 முதல் வசனம். விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஒருவர் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், நான் டெலஸ்கோப்பை வைத்து இந்த அண்டம் முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டேன், ஆனால் அதில் நான் கடவுளை காணவில்லை என்றார். அந்த கூட்டத்தில் மிகவும் திறமையாக இசையமைக்கும் மாணவர் ஒருவர் இருந்தார். அவர் இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளரின் கருத்தை முற்றிலும் எதிர்த்தார். அவர் எழுந்து நின்று, ஐயா, நீங்கள் சொல்வது எதை போல இருக்கிறது தெரியுமா? நான் என் பியானோவை எடுத்து அதை தனியே ஒரு இடத்திலே வைத்து அதன் ஒவ்வொரு பாகங்களையும் மைக்ரோஸ்கோப்பை வைத்து பார்த்து விட்டேன், அதில் இசையை காணவில்லை என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் நீங்கள் சொல்வது இருக்கிறது என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார் என்று டெலஸ்கோப்பை வைத்து பார்க்க முடியாது. அவருடைய எண்ணற்ற கிரியைகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகவேதான் தாவீது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்றார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிரியைகளை ஞானமாய் படைத்திருக்கிறார். தேவனுடைய படைப்புகள் அனைத்தும் மனிதனை இன்றும் ஆச்சரியப்பட வைத்து கொண்டே இருக்கின்றன. நாம் பார்க்கும் சூரியன், சந்திரன், கோள்கள், கோடா கோடியான நட்சத்திரங்கள் அனைத்தையும் தேவன் படைத்து அவைகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மதிகேடனோ தேவன் இல்லை என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. இவ்வுலகத்தில் நாம் பார்க்கும் பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் ஒரு படைப்பாளி இருப்பதைப் போல இந்த ஆண்டத்தின் பின்பு அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன் இருக்கிறார். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டிக்காமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தினது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய படைப்புகளில் மனிதன் எந்த குறையும் பார்க்க முடியாது. சூரியனும் நட்சத்திரங்களும் இன்றுவரை நிற்காமல் தனது ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஏனெனில் அவை தேவனின் படைப்புகள். தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் அழகாய் அமைத்து கொடுப்பார். அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தா. அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக.

அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த இரட்சகருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மறவாமல் நினைத்தீரே. தேங்க்யூ லார்ட்.

நாட கூடியதான சூழ்நிலைகள் வந்தால், அன்றுவரே அப்படிப்பட்டதான நிலைமைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தால், கர்த்தரிகளோடு கூட இருந்தீரே, சுமந்தீங்களே, எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தினீரே, எங்கள் கால்களை வழுவாத பிடிக்கிறேன்.

ஆண்டவர் எங்களை கண்டவர் இதுவரைக்கும் நடத்தினார். ஐயோ உயர்த்தி உறவு செய்வோம். வருஷம் முழுவதும் பாதுகாத்தீர்கள். எந்தைக்கும் நாங்கள் செத்து போயிருக்கிறோம், ஆனால் ஜீவனோடு இருக்கிறோம். நாங்கள் உங்க சுத்தத்திற்கு

Those who have joined us, oh God, we pray that you will heal them. You will deliver them. You will touch their lives, oh God, transform them. As we get ready, oh God, for this new year, oh God. Many of us, we wonder what is going to take place. What is going to be 2022? We do not know. Hallelujah. நாளைய தினத்தை ஆளுகை செய்கிறவர் அவர் எங்களோடு கூட உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாளைய தினம் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது.

என் பேர் மறந்து போனாங்க. Many did not even bother about us. But thank God. Thank God. He cared for you when people left you. When people did not bother you. When people did not think about you. ஆந்திரவுக்கு ஒத்தாசையா ஜனங்கள் நம்மை விட்டு இல்லாது இருந்த போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. கர்த்தர் நம்மை சுமந்தாரே. கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. இந்த பேண்டமிக்ல கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததே. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஓய சொல்ல.

நம்மை பாராட்டுவார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே கம்மோன் ஹல்லேலூயா, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா, அவர்கள் புரிந்து விழுந்தார்கள், நாங்களோ

பலவீன உபகாரத்திற்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை கை உயர்த்தி ஆண்டவர் உங்களை என்னை இந்த பாதுகாத்து உயிரோடு பெற்றதற்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா? செழிப்பா வாழ்வதற்காக அல்ல, நிம்மதியா வாழ்வதற்காக அல்ல, அவருக்கென்று ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியா? ஹாலலூயா. இல்லைனா என்னைக்கோ தூக்கி இருப்பாருங்க. ஹாலலூயா. இன்னும் ஆண்டவர் நம்மை நம்பி இந்த பூமியிலே சாட்சிகளா இருக்கும்படியா ஆண்டவர் சொன்னாரே, இந்த பூமிக்கு உங்களை உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைக்கிறேன். ஹாலலூயா. தி பிரைமரி பர்பஸ். Hallelujah, we are here in this world, hallelujah, that we will be a salt and a light. Lift your hands and tell it, Lord, make me a light. Help me to share the light of Christ. Hallelujah, the light that came to save me when I was in darkness. நான் இருளிலே இருந்த பொழுது இருளை நீக்கும்படியாய் வெளிச்சமாய் உதித்தவன், வெளிச்சமாய் வந்தவன். அந்த வெளிச்சத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நான் சுமந்து செல்வதற்கு எங்களை பயன்படுத்துவீராக. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து, அதை தான் தாவீது சொல்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது வருவேன், அவரை பறை

ஏதோ ஒரு பகுதியை மாத்துறோம். Christian life is not that easy life to live. We cannot put our legs, one leg in the boat and one leg in the world. ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் வைக்கும் உலகத்தில் ஒரு கால் சபையில் ஒரு கால் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு கால் இல்லை. ஆண்டவரே உங்களிடத்தில் நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு விடமாட்டில் காம்ப்ரமைசிங் லைஃப் இந்த உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வேஷம் இல்லை. எங்களுக்கு கிருபத்தாக வாழ்ந்த அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுக்கணும். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவின் சாயலா எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. இந்த நாட்களிலே

யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை முழுமையாய் உம்முடைய கரத்திலே நீர்தான் எல்லாம், நீர்தான் எங்கள் தாஞ்சி, நீர்தான் எங்கள் பல, நீர்தான் எங்கள் கோட்டை. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான்காவது அதிகாரம் 24 மூப்பர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக ஆராதிக்கிற வேளையிலே தங்கள் கிரீடங்களை கலைத்து வைத்து அவருக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி they laid down their crowns before the Lord and they worshiped him. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையுடைய கரங்களை கொடுக்கலாம். எங்களை புரியதான எல்லாவற்றும் every eye, every knee, we lay at the foot of the cross. சிலுவின் அடிவாரத்திலே வைக்கிறோம், அண்டவுடைய பாதத்திலே வைக்கிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்வீராக, கைகளை உயர்த்தி

இதுவரைக்கு சுமதிய இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்து நடத்துறீங்க. இந்த வாழ்க்கையை உமக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு அடியே நீதோ சரண. Lord, we offer, O God, முழுவதுமாய் முழுவதுமாய் உம்முடைய மகத்துவம் உள்ள கரங்களை கொடுக்கிறோம். இம்மட்டு முதுவினை எபினேசர் இனிமேலும் நடத்துவீராக. மறுபடியும் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தை தேடுவதற்கு, உம்முடைய வசனத்தை வாஞ்சித்து வாசிப்பதற்கு, தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு சந்ததியாய், தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. ஒவ்வொருவரையும் தொழுவீராக. ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. ஆளுகிற நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னார். அவர் நம்மோடு கூட உண்டு. We thank you.

இரண்டு சாமுவேல் அதிகாரம் 15. இதற்கு பின்பு அப்சலோம் இரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியோரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்துக்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவின் இடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வரப்பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அதற்கு ராஜா, சமாதானத்தோடே போவன்.

கீலோனியனை அவன் ஊராகிய கீலோவில் இருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு வளர்த்து ஜனங்கள் அப்சலோம் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மை பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மர்மனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின்வைத்தான். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, நீ அந்நிய தேசத்தான், நீ உன்னிடத்திற்கு திரும்பி போகலாம், நீ நேற்றுத்தானே வந்தால் இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும் படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா, நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய நாண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகாசத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்துக்கு போகிற வழியை நடந்து போனார்கள். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெற்று அவனோட கூட இருந்த சுமக்குற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்தில் இருந்து கடந்து தீர மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதுக்கு என்னை திரும்ப வர பண்ணுவார், அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமான பதில் எனக்கு செய்வாராக என்றான். பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரனல்லவோ, நீ சமாதானத்துடைய நகரத்துக்கு திரும்பு, உன் மகன் அகிமாகம் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும், எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்தில் இருந்து செய்து வர மட்டும் நான் வனாந்தரத்தின் வழிகளிலே தரித்திருப்பேன் என்றான். அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். தாவீது தன் முகத்தை மூடி வருங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறிப்போனான். அவனோடிருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அப்சலமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, இதோ அக்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுவியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய், நீ நகரத்துக்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி
ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாயிரு.

முன்னான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன், இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயே ஆகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். உன்னோடு அங்கே சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். அங்கே அவர்களுடைய சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியை எல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான். அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான், அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணுகிறார். அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்தும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், பிரிவுகள், சுகவீனங்கள் இவைகளை குறித்து நீண்ட நாட்களாய் எனக்கு ஏன் இந்த பாடு, வேதனை, போராட்டம், இதற்கு முடிவே இல்லையா என்று கலங்கி போய் ஆறுதல் அடைய முடியாத இருதயத்தோடு இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் பொல்லாத புலம்பலின் சூழ்நிலையின் இரட்டை கர்த்தர் களைந்து போடுகிறார். மகிழ்ச்சியினால் உங்களை இடை கட்டுகிறார். நீண்ட நாட்களாய் எவைகளுக்காய் புலம்பி காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நன்மைகள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை மகிழ்விக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் யோசேப்பு அவன் தகப்பன் யாக்கோபையும் குறித்து வாசிக்கையில், யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் நிர்வாணியாய் குழியிலே தள்ளப்பட்டும் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டும் போனான் என்றும், இதை குறித்து தகப்பனாகிய யாக்கோபினிடத்து மற்ற சகோதரர்கள் தெரிவிக்கையில், யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் பேரி போட்டதால் அவன் மரித்து போனான் என்று கூறுகின்றனர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:34 தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது யாக்கோபு, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கூறுகிறதை வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் பிரிந்து போன உறவுகளை புதுப்பித்து கொள்ளும் ஒரு நாளாகவும், நீண்ட நாட்களாய் நீங்கள் எதிர்பார்த்து காத்து அவைகள் தாமதமானதால் புலம்பி சோர்வுற்று கண்ணீரோடு இன்றைக்கு விடியுமா நாளைக்கு விடியுமா என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு அவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிற நாளாயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் உன் சந்ததியையும் காணும்படி கர்த்தர் செய்தார் என்பதைப் போல, இன்றைக்கு உங்களின் பிரிந்த உறவுகளில், பணியிடங்களில், குழந்தைக்காக, திருமணம், வேலை, மேற்படிப்பு, இப்படி எவைகளுக்காக காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு நல்ல பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் நம்ப முடியாத இடத்திலிருந்து உங்களின் ஆசீர்வாதம் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற நம் கர்த்தர் இடத்திலிருந்து இன்றைக்கு பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதுவரையில் புலம்பின காரியங்களில் ஆனந்த கழிப்பை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். பலவீனம், வியாதி, பற்றாக்குறை போன்ற இரட்டை இன்றைக்கு களைந்து போடுகிறார். சாம்பலின் அனுபவத்திற்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதித்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இயேசுவை விசுவாசியுங்கள். அவரின் அன்பின் கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி துக்கங்களை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் நிறைத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மற்றும் ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலம் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 31:15 வசனத்தை வாசிக்கும் போது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்லுவார். இந்த முதல் வார்த்தையிலே என் காலங்களை ஆண்டவர் கரத்திலே வைத்திருக்கிறார். ஒரு பொறுப்பு நிறைந்த, பாதுகாப்பு கொடுக்கிற, ஆசீர்வதிக்கிற, உயர்த்துகிற, வல்லமை நிறைந்த என் ஆண்டவருடைய கரத்திலே என் காலங்களை நான் வைத்திருக்கிறேன். மிக அழகாய் சொல்கிறார் பாருங்கள், என் காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய காலங்களையும் தேவன் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய காலங்களையும் ஆண்டவர் கரத்திலே வைத்திருக்கிறார். ஒரு பொறுப்பு நிறைந்த தேவன், எதிர்காலத்தை திட்டமிட்டு ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், குயவன், அவர் ஒரு பரம குயவன். தமக்கு சித்தமானபடி உருவாக்கி, தமக்கு சித்தமானபடி அதை வேவைத்து, தமக்கு சித்தமானபடி அதை பயன்படுத்துகிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய கரத்திலே நம்முடைய காலங்களும் இருக்கிறது. தாவீதும் அதை தான் சொல்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்களேன், என் காலங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு விசுவாச நம்பிக்கை பெருகுகிறதை நாம் பார்க்க முடியும். மெய்யாகவே தாவீதினுடைய காலங்களை தேவன் கரத்தில் வைத்திருந்தார். அவருடைய ஆரம்பம் பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 78:70 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். தாவீதினுடைய ஆரம்பம், கரவலாடுகளின் பின்பாக தெரிந்த தாவீதை அழைத்து சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலம் அபிஷேகித்து, கர்த்தர் அந்த நாள் முதல் கொண்டு தாவீதை பயன்படுத்த ஆரம்பித்தார். தாவீதனுடைய வாழ்க்கை அவர் பிறந்த நாட்கள் முதல் கொண்டு, சொல்லப்போனால் இது தெரிந்து கொள்ளப்பட்ட நாட்கள், பிறந்த நாட்கள் முதல் கொண்டு தாயின் கருவில் உருவாகும் போதே தாவீதை தேவன் வேறு பிரித்து அழைத்து அபிஷேகித்து நடத்தினார். இதை குறித்து தாவீது சொல்கிறதை பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதத்தின் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதிலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எவ்வளவு நல்ல தேவன்! தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். என் ஆண்டவர் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து வருகிறார். முன்னும் பின்னும் நான் படுத்தாலும் உறங்கினாலும் எழுந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய காலங்களை அவர் வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே தாவீது சொல்லுவார் பாருங்கள், அதே சங்கீதங்களின் புத்தகம் 139:14 வசனத்திலே வாசிக்கும் போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், நமது கிரியைகள் அதிசயமானவைகள் என் ஆத்மாவுக்கு தெரியும். 16 வசனத்திலே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்க்கிற நம் அத்தனை பேருடைய காலங்களையும் தேவன் கரத்தில் வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுது பிறக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், நம்முடைய முடிவு முதற்கொண்டு தேவன் அழகாய் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அதைதான் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது, நம்முடைய முடிவு அவருக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்ன? உன்னுடைய காலங்களை குறித்து நீ பயப்படாதே. உன்னுடைய காலங்கள்
மிக மிக அற்புதமாய் உருவாக்குகிற தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையினால எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மிடத்தில் இருந்து எடுத்து போடப்பட வேண்டும். ஏனென்றால் அது மிக மிக நம்முடைய அவிசுவாச நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தடை செய்ய ஆரம்பிக்கும், அவிசுவாசத்தை கொண்டு வரும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்களை கர்த்தருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் உருவாக்குகிற தேவனுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நம்முடைய பிறந்த நாட்கள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும், இனி வரப்போகிற காலங்கள் வரைக்கும் கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார். அவர் சொன்னார், அன்று சொன்ன உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய திட்டத்தை சித்தத்தை மிக அழகாய் செய்து கொண்டே வருகிறார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் விசுவாச வார்த்தை சொல்லுவோம். நாம் நினைக்கலாம், தாவீது அவர் ராஜாவா இருந்தார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆகையினால என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது விசுவாசமா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்க பிரதர், நான் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன், எவ்வளவு பாடுபடுகிறேன், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வந்திருக்கிறது என்று சொல்கிறீர்களா? சங்கீதங்களின் புத்தகம் 31 9 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. தொடர்ந்து அதை வாசிக்கிற போது, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. தொடர்ந்து வாசிக்கிற போது 12 வசனத்திலே, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அப்பொழுதுதான் சொல்கிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நெருக்கப்படுகிறார், அவமானப்படுகிறார், சஞ்சலப்படுகிறார், சத்துருக்கள் அவர்களை நெருக்குகிறார்கள், எல்லா பக்கமும் போராட்டம் இருக்கிறது. ஆனால் அவைகளின் மத்தியிலே தேவன் தாவீதின் காலங்களை வைத்திருந்ததையும் தாவீதுக்கு ஆண்டவர் உதவி செய்ததையும் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்ததை நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். நெருக்கத்தின் மத்தியில்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். நாமும் இந்த காலத்திலே ஒருவேளை நெருக்கப்படுகிற போது நாம் விசுவாச வார்த்தையாய் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய காலங்களை என்னுடைய நேரங்களை உமது கரத்தில் வைத்திருக்கிறீர், நிச்சயம் அவைகளை ஆசீர்வதிப்பீர். என்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் அல்ல, நான் திட்டமிட முடியாது, ஆனால் தேவன் அழகாய் என்னை நடத்தி கொண்டு போகப் போகிறீர். என் முடிவு ஆசீர்வதிக்க போகிறது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், நாளைய தினத்தில் கர்த்தர் நீர் பெரிய அற்புதம் செய்ய போகிறீர். நாம் விசுவாசத்தோடு சொல்கிறோம், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை இந்த நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பயங்கர விசுவாசம் எழும்பும். நிச்சயமாய் ஆண்டவருடைய கரத்திலே நம்ம காலங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும், ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்க முடியும், விசுவாசம் எழும்புகிறதை பார்க்க முடியும், தேவனுடைய பிரசன்னம் நிரப்புகிறதை பார்க்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த நாளிலே நாம் விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. தாவீதின் காலங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வைத்திருந்த அற்புதம் செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் நிச்சயமாக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, வல்லமை உள்ள தேவனே, அருமையான தாவீதனுடைய காலங்களை நம்முடைய கரத்தில் வைத்து உருவாக்கி பயன்படுத்தி ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர் எங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் நிறுத்தினது போல எங்கள் காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு எங்கள் முடிவு நாட்கள் வரைக்கும் நீரே திட்டமிடுகிறீர். எங்கள் காலங்கள் எங்கள் கரத்தில் அல்ல, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும். தாவீது சோர்ந்து போய் நொறுங்கி போய் அநேக பாடுகளுக்குள்ளாய் இந்த விசுவாச வார்த்தையை சொன்னது போல இதை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் அதே நிலைமையில் இருந்தாலும் இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி
தைரியப்பட்டு விசுவாசத்தில் வளர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம், எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.

நாம் எல்லாரும் நமது வேதத்தை திறந்து சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு நேராய் நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:10 வசனம், 689வது பக்கம். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மறுபடியும் படிக்கலாமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனத்துல ரெண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்னு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ரெண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுறப்போ உங்களுக்கு, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியுமா? எங்கேயாவது ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடல்ல ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஆண்டவரை தேடுகிற தேடல்ல நான் சொன்னேன் ரெண்டு பகுதின்னு சொன்னேன். முதல்ல என்னது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், அது வந்து ஒரு கம்பாரிசன். ஆண்ட சிங்கக்குட்டிகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு கம்பாரிசன் ஆண்டவர் வைக்கிறார். அவர் யூதராஜ சிங்கம் இல்லையா? சிங்கம் வந்து சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ராஜா வீட்டு பிள்ளைகள், உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு பையன், எங்க தாத்தா, எங்க அப்பாவுடைய அப்பா தாத்தா அவர் வந்து ஒரு ஹெட்மாஸ்டர். அவருக்கு எப்படின்னா தான் பிள்ளைய ரொம்ப ராஜா மாதிரி வளர்க்கணும்னு நினைப்பாராம். யாருக்குமே தெரியாது சில சீக்ரெட், உங்களுக்கு மட்டும் சொல்றேன். அப்பா பேர் வெஸ்லின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அப்பாவுடைய பேரு வெஸ்லி துரைராஜ் முழு பேர். எங்கள் தாத்தா சொல்லுவாராம், வெஸ்லி துரை உனக்கு என்ன குறை, அப்படி வளர்க்கணுமா பிள்ளைய ராஜா மாதிரி வளர்க்கணுமா. அப்புறம் கணக்கு இல்லாமல் காசை கொண்டு கொடுப்பாரா, நீ நல்லா இருக்கணும் என் பையன், நீ கஷ்டமே படக்கூடாது, நீ ராஜா மாதிரி வளர்க்கணும், ஏதாவது உனக்கு கஷ்டம்னா வெஸ்லி துரை உனக்கு என்ன குறைன்னு வாராம். அப்போ தான் பிள்ளை, நம்மளும் அப்படிதான், நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது, நான் ஆசையப்பட்டால் பரவாயில்ல என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. இது எல்லா தகப்பனுக்கும் உள்ள இருதயம் தான். இங்கே சிங்கத்தை காட்டுக்கு ராஜா என்று சொல்லுகிறோம். தனக்கு தேவையான இறையை அது பீறி கொண்டு வந்து தன் குகையை நிரப்பி வைத்திருக்கும் அப்படின்லாம் படிக்கிறோம். அது ஆண்டவர் கம்பேர் பண்ணுறாரு, அது கூட தாழ்ச்சி அடையும். இந்த சிங்கத்தினுடைய வேட்டையெல்லாம் நான் நிறையா படிச்சிருக்கிறேன். அது என்ன பண்ணுமா, நல்லா பாஞ்சு வேட்டையாடும், வேகம் உள்ளது, அறிவு உள்ளது எல்லாம். சில டைம் என்ன பண்ணுமா, வயசான சிங்கம் வயசாயிடும்பொழுது அதால் ஓடி ஓடி வேட்டையாட முடியாத பட்சத்தில் எங்கே வந்து இந்த குழி நரிகள், முயல்கள், இந்த சின்ன சின்ன பயந்த சுவாபம் உள்ள மிருகங்கள் இருக்குல்ல, அது எங்கே நிறைய கூட்டமாக இருக்குமோ அந்த இடத்துல போய் நின்று இதால் ஓடி போய் வேட்டையாட முடியாதுல்ல, தன்னுடைய அந்த இடி முழக்கம் போன்ற அந்த தொண்டையால் பயங்கரமாக கர்ஜிக்குமா? எனக்கு கர்ஜிக்க தெரில, இல்லைன்னா உங்களுக்கு கர்ஜிச்சு காட்டுவேன். நான் கர்ஜிச்சேன்னா நீங்கள் சிரிச்சு விடுவீங்க, அதனால் சொல்கிறேன், நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படியே அதோட இடி முழக்கம் போன்ற தொண்டையில் அது அப்படி கர்ஜிக்கும் பொழுது இந்த பயந்த சுவாபம் உள்ள முயல் போன்ற சின்ன மிருகங்கள் அப்படி நடுங்கிட்டு அப்படி நின்றுமாம்மா, ஓடாம அப்போ டபக்குன்னு பிடிச்சி சாப்பிட்டுருமாம்மா. ஆகக்கூடிய ஐயா பசி தாங்க மாட்டார், ஏதாவது பண்ணி அந்த சிங்கத்தினுடைய குட்டிகள் கூட இல்லாமையிலும் குறைகளிலும் பட்டினியிலும் தேவைகளிலும் இருக்கும். என்னை நம்புகிறவர்களுக்கு, என்னை தேடுகிறவர்களுக்கு குறைவுபடாது. நான் உனக்கு தந்துடுவேன்னு வாக்கு தத்தமெல்லாம் சொல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை அல்லது ஒரு உண்மையான சத்தியத்தை உரக்க எடுத்துரைக்கிறது மாதிரி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கர்த்தரை தேடுறவங்களுக்கு சிங்கம் கூட அப்படி கிடக்கும், ஆனால் ஒரு நன்மை கூட குறையாது. இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்த்தோன்னே நேற்றைய தினத்தில் ஆண்டி கொஞ்சம் அவங்களுக்கு பிபி ரைஸ் ஆயிடுச்சுன்னாங்கன்ட்டு டாக்டர் பார்த்துடலாம் அப்படி நாங்கள் ஆண்ட வேலை உடனே போய் பார்த்துடலான்ட்டு பார்க்க போனோம். பிபி கொஞ்சம் ரைஸ் ஆகி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரே கவலை, அந்த மிஷினில் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது பிபி. ஐயோ இன்னும் இப்படி ஏறுதே, என்ன பண்ணுறது, சரி சரி சரி சரியாயிரும் சரியாயிரும்ன்ட்டு பார்த்தா அந்த டாக்டர் வந்து, அது ஒன்றும் இல்லை, ஏன் சாப்பிடுங்க, ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டீங்க, எனக்கு தலை சுத்த எல்லாம் சரியாயிரும், எனக்கு பசிக்கல எல்லாம் சரியாயிரும், டக்கு டக்குமா அப்படி ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். சே சூப்பர் டாக்டர், எந்த டாக்டர் இப்படி சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர்லாம் 3 நாள் மருந்து சாப்பிட்டு மறுபடியும் வந்து என்னை பாருங்க அப்படி தான் சொல்லுவாங்க, 1 மாதம் வரவே வேண்டாம்னு சொல்கிறாரு,
இவர் தான் சரியான டாக்டர்னு மனசில் நினச்சிட்டேன். நல்ல மனுஷன் வெளியே வரேன். ஆண்டி படி இறங்கும் போதே சொல்கிறாங்க, இவர் இவர் தான் சொல்லுவார், ரெண்டு நாளில் மறுபடியும் வருவேன். அப்போது மனிதனுடைய உரைக்கிற ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் உரைக்கிறது எப்படி பொய்யாகும்? என் ஆண்டவர் உரைத்தா உரைத்தது தான். எனக்கு அப்போ ரொம்ப சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா அவர் அந்த நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து அப்படியே கன்வின்ஸ் ஆகிட்டேன். சே இப்படி உறுதியாக சொல்கிறாரே, என்ன ட்ரீட்மெண்ட்டு, என்ன மெடிசன், என்ன டாக்டர், இப்படி ஒரு டாக்டரை இந்த காலத்தில் பார்க்க முடியுமான்னு மனசில். டாக்டர் இன்னமும் நல்லவர் தான், அவர் என்கரேஜ் பண்ணுறோன்னு அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ஆண்டவர் உரைப்பது உரைத்ததே. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகளுக்கு தாழ்ச்சி வரும், சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும், என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது என்ன தேடுறது? ஏன் ஆண்டவர் ஒளிஞ்சுக்குவாரா? இல்லை ஆண்டவர் பொருளா என்ன ஒளியை வச்சுட்டு தேடுறதுக்கு? ஜெபியுங்கள், என்னை நோக்கி கூப்பிடு அப்படி சொல்லலாம்ல. இங்கே ஏன் தேடுங்கள் என்கிற ஒரு பதத்தை ஆண்டவர் உரைக்கிறது எதனால்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சர்ச்? சர்ச், என்ன சர்ச் பண்ணுங்கன்னு ஆண்டவர் ஏன் சொல்றார்? சில பேருக்கு தேடுறதுன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நானே அப்படிதான், எனக்கு தேடணும்னா அது மாதிரி ஒரு கஷ்டமான வேலை எதுவுமே இல்லை. அதனால அங்கே இங்கே போட மாட்டேன். வந்த உடனே மறக்காமல் அந்த கீ ஸ்டாண்டில் சாவியை மாட்டிடுறது. முக்கியமானதெல்லாம் பைக்குள்ளே வச்சு ஜிப்பு போட்டுடுறது, அது யாரும் தொடவே கூடாது. ஏன் தெரியுமா? தேடுறதுக்கு நோகும். உங்களுக்கு நீங்களும் நான் அப்படி நம்ம நல்ல விளையாட்டு சிரிக்கிறீங்க, நீங்களும் அப்படி நிறைய பேர் இருப்பீங்க. தேடணும்னா பிடிக்காது. ஏன்? கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், காணும் காணும் காணும் காணும், அட அங்கே தான் இருக்குது. ஏன் தெரியுமா? தேடுதல் என்பது ஏதோ ஒரு காரியம் அல்ல, கருத்தாய் தேடினால் மாத்திரமே அது கிடைக்கும். கிடைக்கணும்னு நினச்சி தேடணும், அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தேடணும், அப்பொழுதுதான் அது கண்டுபிடிக்கப்படும். அப்போது தேடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேடனா வந்துட்டேன்னு இல்லை, தேடுறதுக்கு நோக்கம் அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இந்தாங்க காணும் நான் இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. எடுத்து கொண்டு தேடி பாருன்னு அம்மா சொல்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போது தேடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, கண்டுபிடிக்கும் வரை நம்ம தேடணும். ரெண்டாவது, தேடல் என்பது கருத்தாக தேடினா மட்டும்தான் கிடைக்கும். அங்கே தான் இருக்கும், கத்தியை காணும், சுற்றி சுற்றி சுற்றி தேடும், ஆனால் இங்கே தானே இருக்குது. ஆ பாறேன், கண்ணிலேயே தெரில. ஏன் தெரியுமா? சிந்த அந்த அந்த உண்ணில் கருத்துன்றாமல் குழம்பி போயிருக்கும் பொழுது அது கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் நமது கண்களுக்கு புலப்படுவது இல்லை. அப்போ தேடுதல் என்பது கருத்தான தேடுதல். தேடுதலை குறித்து புதிய ஏற்பாட்டில் ரெண்டு உண்மைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 100 ஆடு ஒரு மேய்ப்பனுக்கு, 99 ஆடு பத்திரமா இருக்கு, ஒன்னே ஒன்று தொலைஞ்சு போச்சு. முள்ளில் கல்லில் தேடி கண்டுபிடிச்சி தோளில் போட்டேன். விதவை, காசு தொலைஞ்சு போச்சு, விளக்க கொளுத்தி தொடப்பத்தால் வீட்டை பெருக்கி கண்டுபிடிச்சி எடுத்தான். அப்போ தேடுவதும் கண்டுபிடிப்பதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு வேலை. ஆண்டவரை தேடுறது எப்படி? அது என்ன தேடுறது? அந்த வார்த்தையினுடைய பொருளை தான் அதுதான், அதுதான் அது கருத்தாய் அவரை நாம் தேட வேண்டும் என்பது. அதனுடைய அர்த்தங்கள் என்ன? ஏன் தேடணுன்ற வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்காக வாசித்து காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் எல்லாம் வேதத்தை ஆண்டவர் தேடுற தேடல் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேடுங்கள் அப்படின்னு இங்கே இந்த வார்த்தை, இந்த ஏசாயால குறிப்பிடப்பட்ட இந்த தேடலுக்கு எபிரேய பதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரேஷ், தரேஷ், DHARASH. அப்படின்னா என்ன? அந்த தரேஷ் அப்படின்னா என்னன்னா, மீண்டும் மீண்டும் தேடணும். ஸோ சர்ச்சிங் டைம் அண்ட் அகைன், ஒரு தடவை பார்த்துட்டு காணோம்னு வர்றதில்லை, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அது ஒரு நாள் வேலை அல்ல, இட்ஸ் எ ப்ராசஸ் எவ்ரி டே. அப்போ
அவரை தேடுகிறது என்பது ஒரு நிமிஷம் ஒரு நாள் வேலை அல்ல, தினந்தோறும் தினந்தோறும் மீண்டும் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ரெண்டு தடவை மூணு தடவை. தாவீது ராஜா ஒரு முது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம், இது நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், ஏழு மணி நேரம் இல்லை, ஏழு மணி நேரம் ஜெபிக்கிறதுன்றது எல்லாருக்கும் லகு அல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது சில பேருக்கு வேலை பளு இருக்கு. ஆனால் ஏழு முறை என்பது அதில் டைம் லிமிட் கிடையாது, ஒரு நிமிஷம் கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஏதோ ஒரு நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் ப்ரேயர் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சண்டே சர்வீஸ்க்கு வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சின்னு போகிறதில்ல, நம்ம திரும்ப திரும்ப அடிக்கடி அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ இங்கு சொல்லப்பட்ட தேடலினுடைய எபிரேய பதத்தின் பொருள் என்ன வருகிறது என்றால், மீண்டும் மீண்டும் மீண்டும் நான் அவரை தேட வேண்டும், அவரை கண்டடையத்தக்க சமயம் என்று ஒன்று இருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்போ ரொம்ப ஈஸியாக சீசன் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்காது, என்ன அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேட வேண்டும், அவர் நமக்கு புலப்படுகிறவராய் இருக்கிறார். இன்னொரு அந்த பதத்தினுடைய பொருளை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் நம்ம வேதத்தில் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம், ரெண்டு நாளாகமம் ஏழாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை நம்ம படிக்கலாம், ஏழு பதினான்கு ரெண்டு நாளாகமும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இங்க என் முகத்தை தேடி என்னவா ஆண்டவர் இங்க சொல்லப்பட்டிருக்கிற எபிரேய பதம் என்னன்னா பகாஷ், BAQASH. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இதில் எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டோமான்னு எனக்கு தோணுச்சு. நம்ம தாய்மார்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்கள் நிறைய ஜனக்கூட்டம் உள்ள ஒரு இடத்துக்கு, திருவிழா மாதிரி ஒரு இடத்துக்கு, ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கிறீங்க, ரொம்ப குட்டி குழந்தைய கையில் பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள், வேடிக்கை பார்க்குற பிஸியில் குழந்தைய கை விட்டுட்டோம், அது ரொம்ப ரேர், ஆனால் இட் ஹேப்பன்ஸ், ரொம்ப ரேர் தான், எல்லா தாயும் அப்படி விட மாட்டாங்க, ஆனால் இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். விட்டுட்டாங்க கூட்டம், ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கழிச்சு டக்குன்னு ரியலைஸ் ஆயிடுச்சு, ஐயோ குழந்தைய காணோம். அந்த நிமிஷம் ஒரு தாய் பிள்ளைய தேடுவா பாருங்க, தன் கையில் இருக்கிற ஹேண்ட்பேக் விழுந்தா கூட தெரியாது, கிழிஞ்சி ரத்தம் வந்தா கூட தெரியாது, என் பிள்ளை என் பிள்ளை அந்த அங்கலாய்ப்பு வெகு தூரத்தில் கண்ணில் பார்த்த பிறகுதான் அடங்கும், அது அழுகையா வரும் பைத்தியக்காரி மாதிரி திரிவா. இந்த அங்கலாய்ப்பு தான் இந்த பகாஷ் என்ற வார்த்தையின் பொருள். ஆண்டவரை எப்படி தேடணுமா, அப்படியே அங்கலாய்க்கணும். தாமஸ் ராஜையாவை பற்றி ஒரு சாட்சி, அவர் மூட்டை தூக்கி இருக்கிறார், இன்றைக்கு அவ்வளவு பெரிய தேவாலயத்துக்கு ஆண்டவர் ஊழியத்திற்கு சபைக்கு தகப்பனாய் அவரை வைத்திருக்கிறார், அவர் செருப்பு இல்லாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு நடந்து ஓடி ஆலயத்தில் வந்து கை திட்டி ஜோம் பண்ணிருக்கிறாரு, எல்லாரும் அவரை வினோதமாக பார்க்குறாங்களாம். என்னன்னா அவர் நடந்து வந்த வேகத்தில் ஒரு கண்ணாடி அவர் காலில் கிழிச்சிருச்சு, அவருக்கு அது தெரியவே இல்லை, அந்த கிழிஞ்ச காலோடையே வந்து முட்டி போட்டு அவர் பாட்டு பாயெல்லாம் ரத்தம் எப்படி இருக்கும். அதுதான் அந்த ஆசை, ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு வாஞ்சை, அங்கலாய்ப்பு, எப்படியாவது நான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை ஆண்டவருடைய கல்லறைக்கு போன மரியாள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்திற்கு நம்ம போய் அந்த கல்லறையை பார்த்தோம்னா, கல்லறை இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆண் கூட தனியாக போக முடியாது, இன்னைக்கு அவ்வளோ ரிமோட்டான ஏரியா, ஜன நடமாட்டம் அங்கே இல்லை, இன்னைக்கு கூட நம்ம தனியாக அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், ஒரு பெண் இருட்டோடே தன்னந்தனியாக ஓடி இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு தைரியம், அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள், அந்த பாசத்தை தாப்பால் போட்டெல்லாம் அடைக்க முடியாது, கலாச்சாரங்கள் அதை கட்ட முடியாது, மனிதர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நேசம்,
வலிய தண்ணீர்களால தணிக்க முடியாது, ஆறுகளால தணிக்க முடியாது, நெருப்பால தணிக்க முடியாது. பரலோகத்துல இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தா கூட போயா சார் தான், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எனக்கு யாரு சொன்னாலும் அதை காதல வாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேசம் ஆண்டவரை தேடுவதில், அவர் எனக்கு புலப்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், பகாஷ், அங்கலாய்ப்பு வேணும். ஆண்டவர் தேடுற தேடல் அப்படி தேடணும் மாமா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்பொழுது வேதத்துல கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்ம தமிழ்ல இப்படிதான் படிக்கிறோம், ஆனா ஆங்கிலத்துல கீப் ஆன் சர்ச்சிங், தேடிக்கொண்டே இருங்கள், கீப் ஆன் ஆஸ்கிங், கேட்டுக்கொண்டே இருங்கள், கிடைக்கிறவரை கேளுங்கள், புலப்படுகிறவரை தேடுங்கள், திறக்கப்படும் வரை தட்டுங்கள். இதுதான் ஞாபகம் இருக்கு. நம்ம வீட்டில் எல்லா வீட்லையும் நடக்கிறதான், காலிங் பெல் இருந்தால் பரவாயில்ல, ஒரு தட்டு தட்டுவாங்க, அதுக்கே கதவு திறந்துடுவோம், இல்லைன்னா ரெண்டு தட்டு, இருக்கிறக்க சத்தம் அதிகமாகும், திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் ஆண்டவரை நம்ம தேடுவதும் அப்படிதான், தேடிக்கொண்டே ஆண்டவர் இரக்கம் செய்யும் வரை அவர் பாதத்தில் காத்திருக்கிறது, அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவரை தேடுகிற தேடல் என்பது அதைதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி தேடுகிற மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வேதத்தில் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ரோமர் 3:11, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. 14வது சங்கீதம் 2வது வசனத்தில் இதே வரியை நீங்க படிக்கலாம். உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார், எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகினும் இல்லை. 54வது சங்கீதம் 2வது வசனத்தில் அதே வரிகள், தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்தார், நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. அது என்ன அது அப்படி? அப்போ நம்ம தேடுறதெல்லாம் தேடல் இல்லையா? பை நேச்சர், இயற்கையின் படி மனிதனுக்கு தேவ தேடல் என்பது கிடையாது. இதை சில பேர் ஒத்துக்க முடியாது. மனுஷன் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட அதில் இன்க்ளூடட், அவங்க மூளையில் கூட கடவுளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. மூளை படித்த டாக்டருங்க, அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நியூராலஜிஸ்டை நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, மனுஷ மூளையில் கடவுளுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாத்திகவாதிகளாவோ மறுப்பாளர்களாவோ என்ன யாராக வேணால் இருக்கலாம், மனுஷனாக பிறந்த எல்லாருடைய எந்த ஆதிவாசிக்கும் கூட மூளையில் இத்தினோண்டு ஒரு இடம் கடவுள் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. ஆனால் அது கொஞ்ச ஆண்டுகளுக்கு, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, கொஞ்ச சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் மனித மூளைக்குள்ளே அது வந்ததாகவும், அதற்கு முன்பாக அது இல்லை என்று அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதை விட்டுருவோம், நமக்கு அது நம்மளுடைய வார்த்தை அல்ல. வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஆதாமை யாரு தான் தேடினது? ஆண்டவர் தான் தேடினார். ஆதாமே நீ எங்க இருக்கிற, நீ எங்க ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? மனுஷனை யார் தான் தேடினா? ஆண்டவர் தான் தேடினார். மனுக்குலம் தேவனை தேடவில்லை. மனுக்குலத்தை மீட்படைய நியாயாதிபதிகளை, தீர்க்கதரிசிகளை, ரட்சகனை, உடன்படிக்கையை காக்கிற மனிதர்களை, தேவ புத்திரர்களை தேடி தேடி தேடி ஏற்படுத்தினது ஆண்டவர் தான், மனிதன் அல்ல. அப்போ பை நேச்சர் ஆண்டவரை தேடுகிற ஒரு தேடல் மனிதனுக்கு கிடையாது. அதை நாம தான் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் நேற்றை கூட அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார், சுபாவங்களை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜபிக்கிற பழக்கம் எனக்கு வேணும்னா நான் தான் முழங்கால் படியிடணும், நான் தான் முக்காடு போடணும், நான் தான் கண்ணை மூடணும், நான் தான் அதுக்கு அலாரம் செட் பண்ணிக்கணும், நான் தான் அதுக்கு டைம் டேபிள் வச்சுக்கணும், அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் தான் அந்த பழக்கத்திற்கு என்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும். பை நேச்சரெல்லாம் அது வராது. நானாக
அதான் ஆண்டவர் சொல்றாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். ஏன் அந்த பக்தி ஆண்டவரே கொடுக்கறதுனா எல்லாருக்கும் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துட வேண்டியதானே. நல்லார் ஒருவர் உளரையில் அவர் உருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதானே. யாருக்கு ஆண்டவர் மேலே அந்த பசி இருக்கும், யாருக்கு ஆண்டவரை தேட வேண்டும் என்ற தேடல் இருக்கிறதோ அவர்களை பொறுக்கி தனக்காக்கி கொள்ளுகிறார். தேடல் என்பது அந்த பசி, ஆண்டவர் மேலே ஒரு பசி நமக்கு வேணும். அதை நாம தான் அந்த ஆப்பிடைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த தண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிக்க மாட்டாங்க, தண்ணியே குடிக்க மாட்டாங்க, ஒட்டகம் மாதிரி உயிர் வாழ்வாங்க. அது ரொம்ப தப்பு. உடல் உறுப்புகள் எல்லாம் என்ன ஆகும் கேட்டால் எனக்கு அந்த பழக்கமே இல்லை, கொஞ்ச நாள் கழித்து தெரியும். இதை இந்த வாட்டர் கேன் கையில் தூக்குனாதான் எனக்கு குடிக்கணும்னு தோணும். இப்போ கூட தோணுது, நான் குடிச்சுக்கிறேன். கையில் இதை வச்சாதான் குடிக்கணும்னு நம்மளுக்கு தோணும். இது இல்லைன்னா நம்ம மூளைக்கு அப்படியே ரெக்கார்டாக கொஞ்ச நாள் அப்படி விட்டோம்னா அப்படியே பழகிறோம், தண்ணி குடிக்காமல் ஒட்டகம் மாதிரியே வாழும். அது நல்லதல்ல. ஹோட்டல்லையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்காது. அதே மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காது. நான் எதை பழகுகிறேனோ அதாகத்தான் நான் இருப்பேன். தேவனை தேடுகிற தேடலுக்கு என்னை உட்படுத்துவேன், ஆனால் நான் தேவ மனுஷியாக இருப்பேன்.

வரணும்னு வச்சுக்கலாமே. அவர் கப்பல்லெல்லாம் பிரயாணம் பண்ணி வந்தார், அங்கே இறங்கினார், இங்கே இறங்கினார், எல்லா ஸ்டோரியும் நம்ம கேள்விப்படணும். அவர் வந்து தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார், கண்ணியின் வயிற்றில் இயேசு பிறந்தார், அவர் மரித்தார், அந்த ரத்தம் மனு குலத்தை ரட்சிக்கும், அவர் மறுபடியும் வருவார், நம்ம எல்லாரும் போவோம், மறுரூபமாகவும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது எல்லாத்தையும் தோமா வந்து கிபியில் சொன்னார். ஆனால் கிமுல வாழ்ந்த, கிமு ரொம்ப நாட்களுக்கு முன்பாக வாழ்ந்த, கிமுல ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மண்ணிலே வாழ்ந்த சித்தர்கள், முனிவர்கள், மரத்தடியில் இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற கிறிஸ்தவர் அல்லாத, யெகோவா தேவனை தெரியாத, நம்ம இந்திய தேச தமிழ் மண்ணை சேர்ந்த சித்தர்கள் நூல் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஓலை சுவடிகளில் எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னு, கண்ணியின் வயிற்றில் ஒரு பிரஜாபதி பிறப்பார், அவர் இந்த பூமியை ரட்சிப்பார், அவர் மரத்தில் அவரை தூக்கி கொல்லுவாங்க, அவருடைய ரத்தம் ரட்சிக்கப்படும், மனு குலத்தை ரட்சிக்கும், அவர் மறுபடியும் வருவார்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி தெரியும்? ஆண்டவர் பிள்ளைங்களா இருந்தால் தீர்க்க தரிசின்னு நம்ம சொல்லிக்குவோம், அவருக்கு தீர்க்க தரிசனம் வர இருந்துச்சுன்னு. கிமுல இயேசு கிறிஸ்துவ யாருன்னு இந்தியர்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கிமுல யார் வந்து யெகோவா தேவனை பத்தி இங்க சொன்னா, அவர்களுக்கு அந்த வெளிச்சம் எப்படி புலப்பட்டது தெரியாது. நூல்ல எழுதப்பட்டிருக்குது, தமிழ் நூல்கள் எழுதி இருக்கிறது, ரிக்வேதம், அந்த பழங்கால வேதங்கள்ல சித்தர்கள் முனிவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க பிரஜாபதியை பத்தி. எப்படி எழுதியிருப்பாங்க? உண்மையா ஆண்டவரை தேடணும் தேடணும் தேடணும்னு அவங்க போய் தேடும் பொழுது ஆண்டவரே அவர்களை அந்த வெளிச்சத்திற்கு நேராய் நடத்தி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். யார் என்ன தேடுறாங்களோ, பக்தி உள்ளவங்களை நான் எனக்கென்று தெரிஞ்சு கொள்கிறேன், யார் என்ன தேடுறாங்களோ அவர்களுக்கு நான் புலப்படுகிறேன். சாது சுந்தர் சிங் வந்து, நான் இன்னைக்கு சாக போற உண்மையான தெய்வம்னு ஒருத்தர் இருந்தா அவர் வந்து என்னை ரட்சிக்கட்டும். அவருக்கு இயேசுவை யார் என்று தெரியாது, யெகோவா தேவனை யாருன்னு அவருக்கு தெரியாது. உண்மையான தெய்வம்னு ஒருத்தர் இருப்பார்னா அவர் என்னை வந்து காப்பாத்தட்டும், நான் சாக போறேன் அப்படின்னு அறைக்குள்ளே போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணும்பொழுது ஒரு வெளிச்சம் அந்த அறைக்குள்ளே பிரவேசித்ததாகவும், கரங்கள் நீட்டப்பட்டு அதில் ஆணி பாய்ந்திருந்ததாகவும், உனது ஜீவனை காக்க வல்ல தேவன் நான், நீ என்னை பின்பற்றி வான்னு ஒரு சத்தம் கேட்டதாகவும் அவருடைய புத்தகங்களில் குறிப்பு எழுதியிருக்கிறார். அறியப்படாத தெய்வத்திற்கென்று ஒரு பலிபீடம் அந்த காலத்திலேயே கட்டப்பட்டிருந்தது. மார்ஸ் மேடையில் ஏறி நின்று பவுல் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ எங்கெல்லாம் உண்மையான தேவனுக்கென்று ஒரு தேடல், அது ஆதிவாசியா இருந்தா கூட, கிராமத்து மனிதரா இருந்தா கூட, எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாம இருந்தா கூட, எந்த இருதயமெல்லாம் ஆண்டவரை தேடுகிறதோ பாரபட்சமின்றி அந்த இருதயங்களுக்குள்ள பிரவேசிக்கிறவர் என் ஆண்டவர். ஆசை, அந்த தேடல் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க வேணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், ஆண்டவரை தேடுகிறவன் இன்னும் இன்னும் இன்னும் இன்னும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. உணர்வுள்ளவன் உண்டோ? யாராவது என்ன தேடுறாங்களா? மனு புத்திரர் மேல கண்ணோக்கி பார்க்கிறார், அவருடைய இருதயம் அங்கலாய்க்கிறது. யாரு என்ன தேடுற உணர்வுள்ளவன் யார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். லூக்கா 19:10 நீங்க யோவான் 10:16 பாத்தீங்கன்னா, இந்த தொழுவத்துல உள்ளவைகளை மாத்திரம் அல்ல, இன்னும் நான் தேட வேண்டிய ஆடுகள் இருக்கிறது. அது யூத ஜனங்களை பத்தி உரைக்கப்பட்ட வார்த்தை. தொழுவத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் யூதர்கள், அவர்களை மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும், அவங்களுக்கெல்லாம் நான் தேவை. அவங்களையும் கூட்டி சேர்த்தாதான் ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை. நான் ஆண்டவரை தேட தேடலை பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். முன்னோர்கள் நமக்கு காண்பித்த, வேதத்தில் இருக்கிற முற்பிதாக்கள் நமக்கு காண்பித்த காரியங்கள் என்ன? ஆபிரகாம் தன் வீட்டை விட்டு ஒரு இடத்துக்கு வருவான், குடும்பத்தை விட்டு. ஆண்டவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருவார். ரெண்டு பேரும் முகமுகமாய், ஒரு நண்பன் பேசுவது போல, சிநேகிதனை போல பேசிக்கொண்டே இருப்பார்கள். பேசி அளவலாவே முடிச்சுட்டு இவர் அவர் இடத்துக்கு போயிடுவார், இவர் இவருடைய இடத்துக்கு போயிடுவார். வாட் இஸ் இட் மீன்? மோசே லட்சோப லட்ச ஜனங்களை நடத்தி கொண்டு போவார். ஒரு குறிப்பிட்ட இடத்த வரைக்கும் போயிட்டு காலே யோசுவாங்க, நீங்க இங்க இருங்க, நான் இன்னும்

தனியா ஒரு இடத்துக்கு போவார். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். தனிமை இட்ஸ் சம்திங் லைக் இன்டிமேசி. ஆண்டவரோடு கூட உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இது வேதத்தில் பரிசுத்தவான்கள் நமக்கு காண்பித்தது. நம்மளுடைய காலங்களிலும் நீங்கள் சன்னியாசிகளை பார்த்துருப்பீங்க, குடும்பத்தை விட்டு சன்னியாசம் போயிடுவாங்க, முனிவர்கள் காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தனியாக அப்படி தாமம் இருப்பாங்க. அது எல்லாமே ஆண்டவரை தேடுற தேடல் தான். ஸோ தனிமைப்படுத்தி கொள்வது என்னை தேவனோடு பரிசுத்தமாக்குதலுக்கு சாங்டிஃபிகேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். The word sanctification means set apart, set yourself apart from others. எல்லாரை விட உங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவரும் நீங்களும், நீங்களும் ஆண்டவரும் அப்படின்ற ஒரு உறவுக்குள்ள வந்து சில சீக்ரெட், இது ஆண்டவருக்கு மட்டும்தான் சொல்லுவேன், வேற ஒரு மனுஷனுக்கும் நான் சொல்ல மாட்டேன். அப்படி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சீக்ரெட்ஸ் இருக்குதா? டமர டமர டமார் தான் எல்லாமே, எல்லாமே டமார். அப்படிதான் இருக்கிறோம். கேட்டா நான் திறக்கப்பட்ட புஸ்தகம், நான் ஓபன் ஹார்ட்டட். யூனோ ஆண்டவர் பிள்ளைங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் சீக்ரெட் இருக்கணும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் சில உடன்படிக்கை இருக்கணும். அதை எந்த மனுஷனுக்கும் நான் சொல்ல மாட்டேன், நாட் ஈவன் டு மை ஹஸ்பண்ட் சொல்லவே மாட்டேன். அப்படி எனக்கும் ஆண்டவருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துருக்கிறீங்களா? எங்க பாஸ்டரை பார்த்தாலே எல்லாத்தையும் கொட்டணும். கொட்டுறது தவறில்லை, பாஸ்டரை விட மேலானவர் உங்களுக்கு ஆண்டவர். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கிறார், அதை காட்டிலும் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியன். இந்த ஆசாரியன் எல்லாருக்காகவும் ஜெபிப்பார், ஆனா நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன் நமக்கென பிரத்யேகமாய் பிதாவினுடைய சமூகத்துல போய் நிற்பார், நமக்கென பிரத்யேகமாய் பிதாவினுடைய வலது வாரசத்துல நின்று பரிந்து பேசுகிறவர். அப்படி உங்களுக்காக ஸ்பெஷலா போற ஒருத்தர்கிட்ட நீங்க ஸ்பெஷலா என்ன வச்சிருக்கீங்க? நோ ஸ்பெஷல் அட்டால், எல்லாமே டமார். அப்படி இருக்க கூடாது. ஆண்டவரோட கூட இன்டிமசின்றது தனிமையா எப்படி ஆண்டவரோட பேசுறீங்களோ, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வாழ்க்கை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சில சீக்ரெட்ஸ். அதை என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கூட தெரியாது. அப்படி நீங்க வைக்கணும். சில பிள்ளைங்க எப்படி அவ்வளோ பேதையாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை, அவங்களுடைய அந்தரங்க பாவங்களெல்லாம் கூட இப்படி ஓப்பனாக சொல்கிறாங்க. ஊழியக்காரர் தேவனுக்கு சமமாய் நீங்கள் நினைக்கிறது ஒரு எனக்கு சந்தோஷம், ஆனால் கூட மனுஷர் மனுஷர் தான். நீங்கள் ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, சும்மா ஒரு வார்த்தையில் சொன்னால் போதும், உங்களுடைய பாவங்களை ஒரு வார்த்தையில் நீங்கள் கீ வேர்ட்ஸில் சொன்னாலே எல்லாருக்கும் புரியும். மொத்தத்தையும் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், இருதயங்களை பார்க்கவர் என் ஆண்டவர். அப்படி அறிக்கை பண்ண வேண்டியது ஆண்டவரிடத்துல மட்டும்தான். தேவனுடைய பிள்ளைகளை போதகர்கிட்ட நீங்க சொல்றது அது சொல்லலாம், அதை விட பிரதான ஆசாரியன் உங்களுக்கு இருக்கிறார். அதை விட உங்க குற்ற குறைகளை மன்னிக்கிறதற்கு தயவிருத்த தயாளன் விரித்த கரங்களோடு நமக்காக காத்திருக்கிறார். என்னதான் நீங்க பரிசுத்தவான்களை நினைச்சாலும் அவங்க மண்ணு, அவங்க மனுஷர், ஆண்டவரை விட அவர்கள் மேலானவர்கள் அல்ல. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல விளக்கமா விளாவரியா சொல்லுங்க. பாஸ்டர் கிட்ட ரெண்டு வரியில சொன்னா போதும், புரியும். ஆண்டவரோடு கூட பேசுங்க. அந்த சீக்ரெட்டை எந்த மனுஷனுக்கும் நீங்க சொல்லாதீங்க. இதுதான் வாழ வேண்டிய விதம், இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் உங்களுக்கு ஆண்டவரை தேடுகிற தேடல் நான் முதல்ல சொன்னேன், கருத்தா தேடணும். ரெண்டாவது தேடிக்கொண்டே இருக்கணும், கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கணும். அடுத்து சொன்னேன் அங்கலாய்ப்பு, தாய் குழந்தைய பிரிந்த தாய் எப்படி தவிப்போடு அந்த பிள்ளைய தேடுவாளோ, சுயத்தை மறந்து தேடுவாளோ, அது மாதிரி ஒரு தேடல் என் ஆண்டவரை நோக்கி. அடுத்து ஆண்டவரை தேடுவதற்கென்று ஒரு சமயம் அதிகாலை, அகங்காரிகளின் ஆளுகை வேறறுப்புண்டு போகும்படி அதிகாலமே அவர்களை சங்கரிப்பேன். ஆண்டவர் யுத்த சன்னத்தராய் எழும்பி நிற்கிற நேரம் இந்த அதிகாலை. மண்ணா எப்படி காலையில தான் கிடைக்கும், பொழுது விடிஞ்சிருச்சுன்னா கிடைக்காது. அதே மாதிரி எப்பவும் ஆண்டவரை தேடுவது வேறு, அவரை கண்டடைய தக்க சமயம் என்பது அந்த அதிகாலை வேளை. அடுத்து சொன்னேன் நான் தனிமையில், யூ நீட் சம் இன்டிமேசி வித் காட். ஆண்டவரோடு கூட ரகசியம்,
சீக்ரெட்ஸ், தனிமை நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, கூட்டு பிரார்த்தனையும் நமக்கு ரொம்ப இஷ்டம். எல்லாரோட சேர்ந்து ஜெபிக்கிறது ரொம்ப இஷ்டம். இது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் ஆண்டவரோடு. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த மாதிரி தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இப்படி தேடினா மாத்திரம்தான். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நிபந்தனைகள் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. அந்த நிபந்தனைகள் அவர் விரும்புகிறபடி முழு மனதோடு முழு சிந்தையோடு ஆண்டவரை தேடுகிற தேடல். அல்லேலூயா. கண்களை மூடிக்கொண்டு அந்தரங்கமான வேண்டுதல்களுக்கு பகிரங்கமான பதில்கள், இருளான அறையில ரகசியமாய் ஆண்டவரோடு பேசுகிற, ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை பட்ட வர்த்தனையாய் பட்ட பகலை போல வெளிச்சத்துக்குள்ள அந்த அந்த வேண்டுதல்களின் பதில்களை கொண்டு வருகிறவர் என் ஆண்டவர். மறுபடியும் சொல்ல போகிறோம், என் பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற ஒரு ஆசாரியன் எனக்கு உண்டு. ஏற்ற வேளையில எனக்கு உதவி செய்யும் அந்த கிருபையை நம்பி அந்த கிருபாசன தண்டையில நான் வந்து நிற்கிறேன். உம்மை தேடுவது எனக்கு பாரம் அல்ல, அது எனது வாஞ்சை. உம்மை தேடுவது எனக்கு சுமை அல்ல, அது எனது மேன்மை. அது எனது கடமை அல்ல, அது எனது வாழ்வின் ஆதாரம். என் பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிறேன். என் பிரதான ஆசாரியன்

உண்டு. அவர் இருதயத்துல ஒரு மார்க்கவசம் இருக்கும், அதை தொட்டு தொட்டு தொட்டு என் பேரை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி தேவனிடத்துல போய் அவர் பரிந்து பேசுவார். அவருடைய மார்பதக்கத்துல நான் இருக்கிறேன், அவர் இருதயத்துல நான் இருக்கிறேன், அப்படி சொல்ல முடியுமா?

எனக்காக யாரும் ஜெபிக்க முடியாத அளவு எனக்காக ஜெபிக்கிறவர் என் ஆண்டவர். யாரும் பரிதவிக்க முடியாத அளவு எனக்காக பரிதவிக்கிறவர் என் ஆண்டவர். யாரும் செய்ய முடியாத அளவு உதவி செய்கிறவர் என் ஆண்டவர். யாரும் எட்டாத உயரத்துல, யாரும் என்னை தூக்க முடியாத உயரத்துல என்னை தூக்க ஒருவர் உண்டு.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அந்த விலை உயர்ந்த கார் ரோட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஒருவர் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு பெட்ரோல் போடும் அந்த சிறிய கதவை திறக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். அங்கே வந்த வழிப்போக்கர் ஒருவர், ஏன் இப்படி மற்றவர்கள் வாகனத்தில் இருந்து பெட்ரோலை திருட முயற்சிக்கிறீர்கள் என்று கடிந்து கொண்டார். அதற்கு அவர், ஐயா, நான் திருட முயற்சிக்கவில்லை, இது என்னுடைய கார்தான். சற்று முன் பெட்ரோல் போட சென்றபொழுது வழக்கமான முறையில் இதை திறக்க முடியவில்லை. இப்பொழுது நான் வீட்டிற்கு போய் சேர வேண்டுமென்றால் கட்டாயம் பெட்ரோல் போட வேண்டும், எனவேதான் இதை திறக்க இப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு வழியில் வந்தவர், உங்கள் கார் டிக்கியை திறந்து தாருங்கள் என்று கேட்டார். அவர் திறந்து கொடுத்த பொழுது அங்கே ஸ்டெப்னி டயர் அருகில் இருந்த ஒரு சிறிய வளையத்தை இழுத்து மிக எளிதாக பெட்ரோல் போடும் கதவை திறந்து கொடுத்தார். ஓ, இது இவ்வளவு சுலபம்தானா? இந்த காரை நான் 5 வருடங்கள் பயன்படுத்துகிறேன், இந்த காரியத்தை தெரியாமல் இருந்திருக்கிறேனே என்று வியப்படைந்தார். வந்தவர் அந்த காரின் மற்றும் பல இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஆலோசனை உதவிகளை அவருக்கு கற்றுக் கொடுத்து சென்றார். இப்படி நாம் நம்முடைய வாகனத்தோடு போராடாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பற்பல போராட்டங்களுக்கு யார் நமக்கு விடை தருவார்கள் என்ற தயக்கத்தோடு இருக்கிறோமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கையின் கேள்விக்குறிகளுக்கெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இந்த அநேகர் எத்தனை ஆண்டுகளாக வேத புத்தகத்தை வைத்திருந்தாலும் பல சிக்கலான சூழ்நிலைகளில் பதில் தெரியாமல் பயத்தில் இருக்கிறார்கள். நீங்களும் வேத புத்தகத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்ன செய்வோமா?

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. மக்கே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா.

உங்களுக்கு மாத்திர ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் உமக்கு மாத்திரம். எங்கள் எபினேசரே, நாங்கள் உமக்கே தருகிறோம். இதுவரை எங்களுக்கு உதவினவர், அவர் என் பட்சத்தில் இருந்தார், என் தேவைகளை சந்தித்தார், அவரே எனக்கு சகாயராயிருந்தார், அவரே எங்களுக்கு பக்க பலமாயிருந்தார். நான் இதுவரை நடந்து வந்தது அவருடைய கிருபையினால, சூழ்நிலைகளை நான் கடந்தது அவருடைய கிருபையினால, தோல்விகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில தேவன் எனக்கு கூடவே இருந்தார். அவர் நல்ல எபினேசராய் என்னை நடத்தினார்.

எத்தனையோ மனிதர்கள் எங்களை விட்டு கடந்து சென்ற பொழுது, நாங்கள் நம்பியிருந்த பல வாசல்கள் அடைபட்ட பொழுது, இனிமேல் முடியாது என்று கைவிரித்த வேளையில், எங்கள் விசுவாசம் அற்று போன வேளையில், நம்பிக்கைகள் எல்லாம் இழந்த வேளையில், நீ நல்ல ஒரு எபினேசரா எங்கள் கரத்தை பிடிச்சிங்கப்பா. நீங்க தான் எங்களை நடத்தி வந்தீங்க டாடி. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்க்குறோம். எபினேசரே, நீங்கள் தான் எங்களை நடத்துனீங்கப்பா. நீங்கள் தான் எங்களை நடத்துனீங்க. நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு அடி எடுத்து வைத்திருக்க முடியாதப்பா. நெருக்கத்தின் வேளையில், கண்ணீரின் பள்ளத்தாக்கில, மரண இருளின் வேளையில், நீர் நல்ல எபினேசரா எங்களை நடத்தி நீர் ஆண்டவரே. ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல, நீர் எங்களை சுமந்து எங்களை இதுவரை எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தினீங்கப்பா. நீங்க நடத்தினீங்க, நீங்க நடத்தினீங்க ஆண்டவரே, நீங்க நடத்தினீங்கப்பா.

சில வேளைகள் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்கு வேற என்ன ஆண்டவரே செலுத்த முடியும்? நீர் நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் எதை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். நீங்கள் ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நன்றியுள்ள ஒரு இருதயம். அவ்வளவுதான், அவர் இதுவரை நடத்தி வந்ததுக்கு நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ஒரு நன்றியுள்ள இருதயம். என்னை மறவாமல் நினைத்தீங்கப்பா, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா சேர்ந்து ஆராதிக்கலாமா? என்னை மறவாமல் நினைத்த அந்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி

எங்களை இதுவரை நடத்தின எபினேசர் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. இனி மேலும் எங்களை நடத்த நீர் உண்மை உள்ளவரப்பா. ஒரு ரோட்ல இருக்க பிச்சைக்காரன்ட்ட போய் நம்முடைய தேவை போய் சொல்ல மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவனால செய்ய முடியாது. அப்போ நமக்கு ஏற்கனவே உதவி செய்தவர்கள், இல்லாவிட்டால் ஏற்கனவே உதவியை பெற்றவர்கள், இல்லாவிட்டால் உதவி செய்ய திராணி உள்ளவர்கள், இந்த மூன்று காரணங்கள் இருந்தால் தான் நம்ம உதவி கேட்போம். இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் இதுவரை உதவின எபினேசர் அப்படின்னும் போது நான் ஏன் இன்னைக்கு தைரியமாக நான் அதை பாடுறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் தான் எனக்கு உதவினார், இதுவரைக்கும் என்னை அவர் தான் நடத்தினார். இந்த வேதத்தில் நம்ம அதுக்கு தான் ஆண்டவர் இத்தனை சம்பவங்களை நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா இத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உலக தோற்றத்தின் முதல்ல இருந்து ஆண்டவர் எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னொன்று, நம்ம ஏன் இன்னைக்கு தைரியமா பாடுறோம்னா, என் தேவனுக்கு உதவி செய்வதற்கு திராணி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர், அவர் உதவி செய்யக்கூடாதபடி அவர் பலவீனமானவர் அல்ல, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் அதனால கலங்க போறதில்லை ஆண்டவரே. இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய சவால்கள், பெரிய மலை போன்ற தேவைகள் உங்க முன்னாடி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த அந்த எபினேசர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா.

கலாத்தியர் 3 அதிகாரம். புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகின்றேன். நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்திலே முடிவு பெறப்போகின்றீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியீனரா? இத்தனை பாடுகளையும் வீணாகப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்குள் ஆவியை அவித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கின்றவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கின்றார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்பாக கண்டு உங்களுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கின்றார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றது. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகின்றதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கின்றது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கின்றது. நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல. அவைகளை செய்கின்ற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட அவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகின்றேன், மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகின்றதும் இல்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகின்றதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கின்றார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகின்றது என்னவென்றால், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியத்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்திலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வெறுமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரிய நல்ல தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாய பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமோ? அல்லவே, உயிரை கொடுக்கத்தக்க நியாய பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாய பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பெற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கின்ற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகின்றதற்கு முன்னே வெளிப்பட போகின்ற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம்.
இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகின்றதற்கு உபாத்தியாயிருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கின்றீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாதலால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கின்றீர்கள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4 வசனம். 1970s அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கரு கலைப்பு செய்வதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் பெர்னார்ட் நேத்தன்சன் என்பவர். இவர் கரு கலைப்பு செய்வதை சட்டப்பூர்வமாக்க மிகவும் முயற்சி எடுத்தவர். மேலும் அவர் 75,000 கரு கலைப்புகளை தானே செய்திருக்கிறார். ஆனால் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவருடைய இந்த போக்கில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்த ஸ்கேன் கருவி கரு வளர்ச்சியை காண உதவி செய்தது. முதல் முறையாக டாக்டர் பெர்னார்ட் இந்த ஸ்கேன் மூலம் தாயின் வயிற்றில் வளர்ந்த கருவின் இதய செயல்பாட்டை காண முடிந்தது. இந்த காட்சியை கண்ட பின்பு அவர் வெகுவாக குத்தப்பட்டார். அவர் தாயின் வயிற்றில் குழந்தை வளரும் விதத்தை பற்றி நிறையவே படித்திருந்தார். ஆனால் குழந்தை வளர்வதை பார்த்ததிலிருந்து அவருக்குள் பெரிய மாற்றம் வந்தது. நியூ இங்கிலாந்து ஜேர்னல் என்ற பத்திரிகையில் அவர் கருக்கலைப்பில் நாங்கள் ஒரு உயிரை எடுக்கிறோம் என்று எழுதியிருந்தார். கருக்கலைப்பு என்பது கொலை செய்வது என்று அவர் உணர்த்தப்பட்ட பிறகு கருக்கலைப்புக்கு எதிரான முகாம்களை அவர் நடத்த ஆரம்பித்தார். அவர் ஒருமுறை தன் மருத்துவ நண்பர் கருக்கலைப்பு செய்ததை ஸ்கேன் கருவி மூலமாக பார்த்தார். கருக்கலைப்பு செய்தபோது அந்த கரு அதற்கு எவ்வாறு எதிர்வினை புரிகிறது என்பதை அவர் கவனித்தார். அந்த கருவில் இருக்கும் குழந்தை வலியை உணர்ந்ததையும் அந்த கருவை உறிஞ்சி எடுக்க உதவும் கருவியை அது தவிர்ப்பதற்காக இடம் பெயர்ந்ததையும் அவர் கண்ணார கண்டார். இந்த காட்சிதான் அவருக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் என்ற வசனத்தின்படி குழந்தைகள் தேவன் நமக்கு கொடுக்கும் சுதந்திரம். எத்தனையோ தம்பதியர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் போது அநேகர் சர்வசாதாரணமாக கருக்கலைப்பு செய்கின்றனர். தேவன் நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு உன்னத நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர்களை தேவன் நம்மிடத்திலே தந்திருக்கிறார். அதை கருவிலேயே அழிக்க நமக்கு உரிமை இல்லை. அந்த குழந்தையை பெற்றெடுத்து நாம் அதை அவருக்காக வளர்த்து கொடுக்கும்படிக்கே அவர் குழந்தைகளை நமக்கு கொடுக்கிறார். மோசே பிறந்தபோது அந்த குழந்தையின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. ராஜாவின் கட்டளையின்படி இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை ஒன்று கொலை செய்ய வேண்டும் அல்லது ஆற்றிலே தூக்கி போட்டுவிட வேண்டும். ஆனால் மோசேயின் தாய்க்கோ அந்த குழந்தையை அவ்வாறு செய்ய மனம் வரவில்லை. அந்த குழந்தை மிகுந்த அழகுள்ளதென்று கண்டு அதை ஒழித்து வைத்தார்கள். 3 கழித்து மேலும் அந்த குழந்தையை ஒழித்து வைக்க முடியாமல் ஒரு நாணல் பெட்டியை செய்து தண்ணீர் அதற்குள்ளே புகுந்து விடாமல் அதற்கு கீழ் பூசி பத்திரமாக மோசேயை உள்ளே வைத்து நைல் நதியில் நாணல் செடிகளுக்கு இடையே கொண்டு வந்து வைத்தார்கள். தேவன் குழந்தை மோசேயின் மேல் மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தபடியால் மோசே பாதுகாக்கப்பட்டு பார்வோனின் அரண்மனையில் வளரும்படி உதவி செய்தார். பிற்காலத்திலே தேவன் அந்த மோசேயை பயன்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு வழி நடத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆகவே நாம் அவர்களை காப்பாற்றி தேவனுக்காக வளர்ப்பது பெற்றோராகிய நம்முடைய கடமை. ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கும் குழந்தைகளை உதாசீனப்படுத்தி கருக்கலைப்பு செய்யாமல் நாம் அவர்களை பத்திரமாய் வளர்த்து தேவனுக்காக கொடுத்தால் அதற்குரிய பலனை தேவன் நமக்கு கொடுப்பார்.

தேவனை பிரியப்படுத்த எல்லா காரியங்களிலும் நமக்கு முன்மாதிரியாய் திகழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒரே ஞானஸ்நானம், ஒன் பேப்டிசம். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 3:5-17 வசனங்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும்

0: யோவான் ஸ்நான இடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் வருகிறதை, ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இன்றைய மனப்பாட வசனம் மார்க்கு 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். He who believes and is baptized shall be saved. ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதனோ சபையோ கண்டுபிடித்த ஒரு சடங்கு அல்ல. பிதாவாகிய தேவனே அதை நியமித்தார். எப்படி தெரியும்? என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர் என்று பிதாவை யோவான் ஸ்நானகன் குறிப்பிட்டான். குமாரனாகிய தேவன் அதை கட்டளையிட்டார். எப்படி தெரியும்? தன்னுடைய சீஷர்களை உலகமெங்கும் அனுப்பும் பொழுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று அவர் கட்டளையிட்டார். ஆவியானவராகிய தேவனால் ஏவப்பட்டு ஆதி அப்போஸ்தலர் அதை போதித்தனர். பெந்தைக்கோஸ்தே நாளன்று இருதயத்தில் குத்தப்பட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவன் கட்டளை கொடுத்தான். ஆதி சபை தவறாது அதை நிறைவேற்றிற்று. எருசலேமிலே அன்று 3000 ஞானஸ்நானம் பெற்றனர். சமாரியாவிலே பிலிப்பு போய் பிரசங்கித்த பொழுது ஏராளம் பேர் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் தமஸ்குவுக்கு போகிற பாதையிலே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது வீட்டிற்கு வந்து 3 ஞானஸ்நானம் பெற்றான். அப்படியே குர்நேலியு அவன் ஒரு புறவினத்தான் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது உடனே அவன் ஞானஸ்நானம் பெற்றான். ஞானஸ்நானம் பெற தேவையில்லாத ஒருவர் உண்டென்றார், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யோவான் கூட அவரை தடுத்தார், ஆனால் அது எல்லா நீதியையும் நிறைவேற்ற என்று இயேசு சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, ஆன்மீக அனுபவங்கள் எவ்வளவு நமக்கு இருந்தாலும் அவையெல்லாம் திருமுழுக்குக்கு பதிலாக அமையாது. கொர்நேலியு எப்படிப்பட்ட மனிதன்? ஏராளம் ஆன்மீக அனுபவங்கள் உள்ளவன். அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டிருந்தது. அவனுடைய தர்மங்கள் கடவுளுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கூட அவர் ஆவியின் அபிஷேகம் பெற்று கூட அந்நிய பாஷையில் பேசினார். ஆனாலும் கூட அவரும் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அப்போஸ்தலர் 10 வாசிக்கிறோம். இதற்காக நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானமானது உள்ளான அனுபவத்தின் வெளிப்படையான அறிக்கையாகும். இட் இஸ் அன் அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி இன்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது கிறிஸ்துவின் இறப்பு, புதைப்பு, உயிர்ப்பிப்பு ஆகியவையோடு நம்மை இணைப்பதற்கான தேவன் நியமித்த ஒரு சாட்சியாகும். நான் ஒரு பகுதியை வாசிக்கிறேன், அது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்கள். ரோமர் 6:3-6, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகும்படி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பாருங்க, அவரோடு கூட மரிக்கிறோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு கூட ஞான ஸ்நானத்திலே நாம் எழுந்திருக்கிறோம். ஸோ இந்த திருமுழுக்கு என்பது இந்த 3 முக்கியமான ஆன்மீக அனுபவங்களையும் உள்ளடக்குகிற தேவன் கொடுத்த ஒரு நல்ல சாட்சியாகும். பாவத்திற்கு செத்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு எழுந்திருந்து தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறோம். திருமுழுக்கு எனவே பிரியமானவர்களே வெறும் சடங்கு என்று எண்ணிவிடக்கூடாது. அது கடவுளை பற்றிய நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகும். 1 பேதுரு 3:21 வாசிக்கிறோம், ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல், அதாவது வெறும் சடங்காயிராமல், தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானஸ்நானம் ரட்சிப்பதல்ல, ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நம்மை ரட்சிக்கிறது. ஆண்டவருடைய நியமனம். அதை கேள்வி கேட்க, நீங்கள் யார், நான் யார், இனி நான் உமக்கே என்று திரியேக தேவனோடு திருமுழுக்கில் நாம் உடன்படிக்கை செய்கிறோம். நற்செய்தியின் சாராம்சம் திருமுழுக்கில் அழகாக வெளிப்படுகிறது. அது ஒரு புதிய துவக்கத்தின் அடையாளம். எப்பொழுது ஞானஸ்நானம் பெற வேண்டும்? கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே ஞானஸ்நானம் பெற வேண்டும். பெந்தேகோஸ்தே அன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட 3000 யூதரும் அன்றே ஞானஸ்நானம் பெற்றனர். பிலிப்பி நகர் சிறைச்சாலைக்காரனும் கிறிஸ்துவை விசுவாசித்த அன்றிரவே ஞானஸ்நானம் பெற்றான். கடவுளுடைய ஆலோசனையாகிய ஞானஸ்நானத்தை நாம் தள்ளிவிட வேண்டாம். கீழ்ப்படிய தாமதிப்பது கீழ்ப்படிய மறுப்பதற்கு சமம். டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு டிஸ்ஒபீடியன்ஸ். எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவுடன் மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் என்ற பெயரில் கொடுக்கப்படும் எதற்கும் திருமறையில் ஆதாரம் இல்லை. இறக்கு முன் புதைத்தல் எங்கே? பெயர் கிறிஸ்தவர்கள் என்றாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர் என்றாலும் ஒரே பிதாவிடம் மனம் திரும்பி ஒரே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்னர் அந்த ஒரே விசுவாசத்திற்கு சாட்சியாக பெறும் திருமுழுக்கைத்தான் வேதம் ஒரே ஞானஸ்நானம் என்று அழைக்கிறது. சாமுவேல் ஐயர் தரங்கம்பாடியை சேர்ந்தவர் கீர்த்தனையிலே மிக அழகாக இந்த ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு பாடல் எழுதி வைத்திருக்கிறார். கண்ணினாலே காண்பதென்ன, தண்ணீர்தானே என்று சொல்லி கர்த்தனினுரை மறுப்பது எத்தனை மோசம். அண்ணலார் பரிசுத்தாவி தன்னையும் இணைக்கும் நேர்மை அறிந்தவரே இருகண் தெரிந்தவர் திருவருள். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் எவராவது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் இன்னும் திருமுழுக்கில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் இன்னும் ஒரு நாள் கூட நீங்கள் அதை ஒத்தி போடாதீர்கள். உங்கள் ஊரில் உள்ள உங்களுடைய போதகர் அல்லது உங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு ஊழியக்காரரை பார்த்து உடனே நீங்கள் உங்களுடைய திருமுழுக்கிற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள், அதற்குரிய காரியங்களை செய்யுங்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை விட நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், தடைகள் வரலாம், ஆனால் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவிற்கு கீழ்ப்படிந்து திருமுழுக்கு எடுத்திருக்கும் பொழுது அவரை விட நான் ஞானியோ என்று கேள்வி கேட்டுக்கொண்டு சீக்கிரமாக உடனே ஞானஸ்நான தொட்டிக்குள்ளே ஆண்டவருக்கு முன்பாக நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்து கொள்ளும்படி இறங்குங்கள். வானம் திறக்கப்படும், ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய குமாரன் எங்களுக்காக முன்வைத்து போன இந்த அருமையான மாதிரியை நாங்கள் நினைவு கூற கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதா சொன்னது, குமாரன் செய்தது, அப்போஸ்தலர் போதித்தது, இவற்றிற்கும் மேல் எங்களுக்கு சாட்சி தேவையில்லை. கர்த்தாவே, எங்களில் எவராவது திருமுழுக்கு தேவையில்லை என்றோ அது தேவைதான் சற்று பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்றோ நிர்விசாரமாக இருப்போமானால்
1: உம்முடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு எங்களுக்கு கேடு உண்டாகி விடாதபடிக்கு இன்றைக்கே தீர்மானித்து கீழ்ப்படிய உதவி தாரும். கர்த்தாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் மரித்து அடக்கமண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி வருவதற்கு அடையாளமாக இந்த ஞானஸ்நானத்தினர் ஏற்படுத்தியதற்காக உம்முடைய அனந்த ஞானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஞானம் எங்களுக்கு சீக்கிரம் உதிக்கட்டும், அந்த ஞானத்திற்கு அடையாளமாய் நாங்கள் ஸ்நானம் எடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சில பிரச்சனைகளுக்கு தேவனே காரணமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன பிரதர் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, தேவன்லாம் நம்ம பிரச்சனைக்கு காரணம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மைதான், நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாம காரணமா இருக்கிறோம், அல்லது நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் காரணமா இருக்கிறான், சரிங்களா? ஆனா சில குழப்பங்கள், சில பிரச்சனை வர்ற மாதிரி தெரிந்தாலும் அது தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களிடத்துல இன்னைக்கு நான் சொல்ல போறேன், சில வேத வசன ஆதாரத்தை கொண்டு. இல்ல பிரதர் நாங்க ஏதோ அதெல்லாம் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த செய்தியை முழுசா பாருங்க, அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. சரி, அப்படி என்ன தேவன் பிரச்சனை பண்ணுகிறாரா? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது 33 வருஷம் அவர் ஊழியம் பண்ணாரு. அவருடைய ஊழியத்துல ஒரு இடத்துல அவங்க மலைப்பிரசங்கம் செய்யும் பொழுது 2-3 நாட்கள் ஜனங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க, வசனத்தை கேட்கறாங்க. கடைசியில ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கூப்பிடுறாரு, பார்ப்பா ரொம்ப நாளா அவங்க சாப்பிடாம சோறு தண்ணி இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நாமளே சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கூட்டம் 5000க்கு மேல இருக்கு, சீசர்கள்ட்ட என்ன காசு இருக்க போகுது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, தான் செய்ய போகிறத முன்கூட்டியே அறிந்திருந்தும் சோதிக்கும்படி சீசனாகிய பிலிப்பின் இடத்துல நாமளே சாப்பாடு கொடுத்துடலான்னு சொன்ன உடனே அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம், பிரச்சனை, கஷ்டம் வந்துருச்சு. தேவனே என்ன பண்ணுகிறாருன்னா, இந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டாரு, என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அற்புதம் நடந்தது, சரியா? அதைத்தான் நான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில சில சமயம் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அதை தேவன் அற்புதமா தான் முடிய பண்ணுவார். தேவனால கூட வரலாம். இன்னொரு ஒரு சம்பவத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன். தேவன் அதிகமாய் நேசித்த லாசரு, ரொம்ப அன்பா நேசிச்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா லாசரு மரித்து போன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இன்னும் 4 நாள் தாமதமா போறாரு. அங்க போன உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க மாத்திரம் எங்க கூட இருந்திருந்தா எங்க சகோதரன் செத்திருக்கவே மாட்டான், நீங்க கூட இருந்திருந்தா செத்திருக்கவே மாட்டான். ஆனா உண்மையிலே இவர் எக்ஸ்ட்ரா 4 நாள் வேணும்னே 4 நாள் தாமதமா போறாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. நீங்க கூட இருந்திருந்தீங்கன்னா ஐயோ பிழைத்திருப்பானே, இப்ப 4 நாள் ஆயிடுச்சு, இனி ஒண்ணுமே நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அப்படிங்கிற கஷ்டம், அப்படிங்கிற துக்கம் அவங்களுக்கு வந்தது யாரால? இயேசு கிறிஸ்து. தேவன் வேண்டும் என்றே அந்த தாமதத்தை செய்தார், ஆனாலும் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னொரு ஒரு சம்பவம், வெள்ளத்தை தேவன் அனுப்புகிறார் நோவா காலத்துல, எல்லாரையும் அழிக்க போகிறார், மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. ஆனால் அந்த பிரச்சனையின் ஊடாக நோவாவையும் என்ன செய்கிறார், காப்பாற்றுவதற்காக தேவன் என்ன செய்கிறார், ஒரு அற்புதத்தையும் செய்கிறார், சரிங்களா? அப்ப சில இடங்களிலே பிரச்சனை பெரிதளவிலே தேவன் அனுமதிக்கிறதன் மூலமாக தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவை எல்லாமே ஒரு நன்மைக்காகத்தான். நாம் அதில் என்ன செய்வோம், இவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க, நம்மை சோதித்தறிவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சரி, இந்த சம்பவங்கள் மூலமாக நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தா, 1, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நமக்கு தீர்வை தந்து விடுகிறார். எங்க வாசிக்கிறோம், நோவாவினுடைய வாழ்க்கையில நாம் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். இனி ஒரு பெரிய பிரச்சனையாகிய வெள்ளம் வரப்போகிறது, முன்கூட்டியே தேவன் என்ன செய்து விடுகிறார், பேழையை நமக்கு தந்து விட்டார். அந்த குடும்பத்திற்கு பேழையை கொடுத்து தப்பிச்சுக்குங்கப்பா, எதுக்கு இப்ப பேழை, இனி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. சோ பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே தேவன் தீர்வை தருகிறார். 2, பிரச்சனையின் நடுவிலே தேவன் தீர்வை தருகிறார். தானியலுடைய நண்பர்களை அந்த சிலையை வணங்க சொல்றாங்க, அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு போய் அந்த தீக்குள்ள போட்டு விட்டுறாங்க. ஏன் தானியலை கூட சிங்க கப்பியில ஒரு முறை போட்டு விடுகிறார்கள், அதன் மத்தியிலே தேவன் அவர்களை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். சோ உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதன் நடுவில் தேவன் காப்பாற்ற முடியும். பிரச்சனைக்கு முன்னாடியும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் மத்தியிலும் தீர்வை தர முடியும். 3, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அழிந்து போய் விட்டது, இனிமேல் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, ஐ எம் டோட்டலி டன் அப்படின்னு இருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒளிந்து எல்லாம் அழிந்து தரைமட்டமான பின்னாடியும் தேவன் அதற்கு தீர்வை தருகிறார். எங்க நம்ம பார்க்கிறோம், லாசருடைய சம்பவத்துல தான் பார்க்கிறோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, லாசரு வியாதியா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து வந்தா சரி எப்படியாவது குணப்படுத்தி இருப்பாரே, இயேசு கிறிஸ்து வரல. மரித்து போன உடனே கூட இயேசு வந்தா
அவரை எழுப்பியிருக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்படித்தாங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தனை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது கூட எழுப்பிட்டாரு. செத்த உடனே இயேசு கிறிஸ்து அங்க பக்கத்துல இருந்தா எழுப்பி இருக்கலாமே. அவங்க என்ன எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் இப்ப மறித்த உடனே அவர் வந்திருந்தாருன்னா எழுப்பி இருக்கலாம். ஆனா நடந்தது என்ன, நாலு நாள் கழிச்சு வர்றாரு. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இப்ப எல்லாம் வேண்டாம், நாருமே முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃப்ல எல்லாமே டோட்டலா முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற சூழ்நிலையில கூட முடிஞ்சு போனதை தேவன் மீண்டும் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார், பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அவங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம் அதே ஒரு ஆசீர்வாதத்தை லாசருவை உயிரோட எழுப்பி கொண்டு போய் வச்சார். சோ தேவன் பிரச்சனைக்கு முன்பதாகவும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் நடுவிலும் தீர்வை தர முடியும். கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிந்து போய் விட்டோம் என்ற நிலைமையிலும் அதை மறுபடியும் புதுப்பிக்க முடியும், அதற்கு தீர்வாய் தேவன் இருக்க முடியும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனையும் கண்டு தயவு செய்து கலங்காதீர்கள். அதுல தேவ நாமம் மகிமைப்படும், அதுல நீங்க விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீர்கள், தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அந்த காலத்து வீடுகளை பார்த்திருப்பீங்க. அந்த வீடுகளை கட்டிய விதத்திலேயே நம்முடைய வாழ்வியல் தத்துவத்தை மறைமுகமா நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுக்கறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். முதல்ல வாசப்படி, படி. அதாவது இளமையில கல்வி பயிலணும். ஒரு படி ஏறினதுக்கு அப்புறம் ரெண்டு அடி நடந்து உள்ள வர்றது மாதிரி அமைஞ்சிருக்கும். அதாவது முதல்ல படி, அப்புறம் அதன்படி நட அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கப்புறம் பெரும்பாலான பழைய வீடுகள்ல மிக குறுகிய அளவுல உத்தரம் அமைஞ்சிருக்கும். தலை குனியாம நம்ம எட்டு வச்சு நடந்தா மேல உள்ள உத்தரம் நம்ம தலையில இடிக்கும். அதன் அர்த்தம் தலை குனிந்து முன்னேறு. தலை குனியாம நம்ம எட்டு வச்சு நடந்தா மேல உள்ள உத்தரம் நம் தலைய ஒரு பதம் பாத்துரும். ஆக ஒரு படி ஏறி ரெண்டு அடி நடந்து தலை குனிஞ்சு உள்ள வரும்போது வீட்டின் நிலைக்கதவு பக்கத்துல ஒரு சின்ன மணி தொங்க விடப்பட்டிருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம வீடே ஆனாலும் நான் உள்ள வர்றேன் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கணுங்கிறது தான். வீட்டுக்கு உள்ள போன உடனே ஒரு சின்ன மேடை போல ஒரு திண்ணை இருக்கும். சில வீடுகள்ல வீட்டின் வெளியே இருக்கும், ஆனா சில வீடுகள்ல உள்ள இருக்கும். இங்க உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம். ஆக மொத்தம் அர்த்தம் என்னன்னா, படி, அதன்படி நட, பணிவாக முன்னேறு, பின்பு ஓய்வெடு. இந்த காலகட்டத்துல இது போல அழகிய அர்த்தமுள்ள வீடுகளை பார்க்க முடியாது. வீடு அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு பின் நமது சந்ததிகளுக்கும் உரியது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். இறந்த பிறகும் அவன் வீட்டை அவனே தூக்கிட்டு போறவன் மாதிரி நாய்கள் ஜாக்கிரதை, கேட்டை திறந்தவுடன் மூடவும், கேட்டின் முன் வாகனம் நிறுத்தாதே அப்படிங்கிற மிரட்டலான வாசகம் எழுதிய வீடுகளைத்தான் இப்போ அதிகமா பார்க்க முடியுது. அதுக்காக முன்காலத்துல கட்டின மாதிரி வீடுகளை கட்டுங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு வீட்டை எப்படி கட்டணும்னு பரிசுத்த வேதாகமமே நமக்கு சொல்லி கொடுக்குது. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். வீட்டுல தெய்வீக கலை இருக்கணுங்க.